0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சி தொடர இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு நம் அன்பு சொந்தம் ஒரு சிறு உரையாடல், அவருடன் உரையாடிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோமா? இதோ ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், வாங்கண்ணா, உங்க அறிமுகப்படுத்திக்கிங்க. யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருமேநல்லூர் மாரியம்மன் கோவிலிருந்து ஜோதி பாண்டியன் தமிழ் வானொலியில் பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களாண்ணா?
1: நல்லா இருக்கமா? எல்லா நேயர்கள்லாம் நல்லா இருப்பாங்களா? எல்லாம் நல்லா
0: இருக்கு? எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க.
1: வாழ்த்துக்கள்.
0: சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து நம்ம என்னுடைய நண்பர் ராஜேஷ் வந்து அறிவிப்பார் வர்றாரு.
0: ஆமா,
1: அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: சபரிக்கு ஒரு பிறந்த தினத்துக்கு நான் தெரியும் அவருக்கு நான் வந்து
0: வாழ்க்கை
1: வந்து இப்ப சொல்றேன்.
0: வாழ்த்துங்கள்
1: சபரிக்கு. சபரிக்கு பிறந்த தினம் உலகமெங்கும் இசை மனம், விவரிக்க இயலாத இன்பத்தின் நறுமணம், பல்லாண்டு பல்லாண்டு இணைந்திருப்போம் நட்புடன், தொகுப்பாளர் அனைவரையும் வாழ்ந்து வாழ்த்திடுவோம் வளமுடன், இசைத்தேரில் பவனி வரும் சபரியின் சக்கரம், இணையத்தில் தடம் பதித்து தமிழ் தாயை போற்றிடும், அடுக்கடுக்காய் பல கோடி நேயர் அன்பால் வையகம், துடுப்புக்களாய் இசைக்கடலில் நீங்கிடுவோம் இசையுடன், வாழ்க சபரி, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
0: நன்றி, நன்றி, நன்றிகள் அண்ணா. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்க சபரிக்கு வானொலிக்கு தேவை. நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள்.
0: அருமை, அருமை அண்ணா. சூப்பர், சூப்பர். வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி, நன்றி,
1: நன்றி, வாழ்த்து.
0: நன்றி, நன்றி. என்ன நேயர்களே, நம் சபரி வானொலி 4வது ஆண்டை அடியெடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றதல்லவா? இதனையொட்டி புன்னைநல்லூர் ஜோதி பாண்டியன் அவர்கள் ஒரு அழகாக வாழ்த்து மடலை அறிவித்து சென்றார். கேட்டு ரசித்தோம். இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? இன்று காற்று

என்ன நேயர்களே, நம் சபரி வானொலி 4வது ஆண்டை அடியெடுத்து வைத்து வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றதல்லவா. இதனையொட்டி பொன்னைநல்லூர் ஜோதிபாண்டியன் ஐயா அவர்களுடைய ஒரு அழகான வாழ்த்து மடலை கேட்டு ரசித்தோம். நன்றி அவருக்கும். அடுத்து இன்று காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் இன்று காலை அறிவிப்பாளராக கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. அந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா.

வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பு. இணையதள வானொலிகளில் முதன்மை வானொலியில் ஒன்றான சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில் உங்களை காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் சந்திப்பவர் கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். தலைமையாக எனது நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை இடம்பெறும். இன்று உங்களை புதன் அன்று இந்த அழகான ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். இன்று எந்த மாதிரியான பாடல்கள் காட்சியிலே வரும் கீதம் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகிறது என்று பார்த்தால், நம்மை திரைப்பாடல்களால், அதாவது திரைப்பாடல்கள் கேட்கும் நம் அனைவருக்கும் மூன்றெழுத்துச்சு எஸ்பிபி என்ற சொல் நம்மை கட்டி போட்டது என்று கூறலாம். பாடகர் எஸ்பிபி அவர்களுக்கு நாளை பிறந்த நாள். அதை முன்னிட்டு அவர் பாடியுள்ள சில பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது முதலில் ஒரு பக்தி பாடல், திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான். பக்தி சம்பந்தப்பட்ட ஒரு நடனம் முன்னேற்றமான ஒரு நாட்டிய பாடல் என்று கூறலாம். சலங்கை ஒளி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் சைலஜா பாடும் ஒரு பாடல். அதற்கு முன்பதாக நேர்களிடம் எஸ்பிபி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, பாடகர் எஸ்பிபி பிறந்த ஆண்டு என்ன? பதிவிடுங்கள் நேர்களே. இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாம்.

சார்ந்த பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நாடகர் எஸ்பிபி 1946 வருடம் ஜூன் மாதம் 4 அப்பொழுதைய சென்னை மாகாணம், இப்பொழுது ஆந்திராவில் உள்ள நெல்லூரில் பிறந்தவர். சரியான விடை 1946 என்ற சரியான விடையை தென்காசி மாவட்டம் சோலச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் சிறப்பாக தெரிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாடகர் எஸ்பிபி குறித்த பல விஷயங்கள் கடந்த சில நிகழ்ச்சிகள், அதாவது கடந்த ஆண்டு நான் வழங்கிய நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். ஆகையினால் இன்று சற்று சுருக்கமாக அவரை பற்றிய விஷயங்களை பார்க்கலாம். நாடகர் எஸ்பிபி அவர்கள் 1946 வருடம் சாம்பமூர்த்தி சகுந்தலா ஆகியோர்களுக்கு மகனாக பிறந்தவர். இவருக்கு இவரின் தந்தைக்கு 2 முதல் தாரத்துக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உண்டு. இவருடன் பிறந்தவர்கள் 3 ஒரு சகோதரர் உண்டு. பாடகர் எசுபாஸ்மியன் 1946 வருடம் பிறந்தவர். 1966 வருடம் வரை ஆந்திராவில் தான் பொறியியல் பட்டதாரியாக படித்துக் கொண்டிருந்தார். பின்பு அவரால் அந்த பட்ட அதாவது இறுதி ஆண்டு தேர்வை எழுத முடியவில்லை என்று கூறப்படுகிறது. 1966 வருடம் டிசம்பர் மாதம் 15 தான் பாடகர் எஸ்பிபி அவர்கள் முதல் முறையாக ரெக்கார்டிங்கில் கலந்து கொண்டது. ஆந்திராவில் மரியாராமன் என்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்துக்காக பி சுசீலா, பி வி ஸ்ரீனிவாஸ் ஆகியோரோடு இணைந்து பாடகர் எஸ்பி பாஸ்மணியன் முதல் தெலுங்கு பாடலை 1966 பாடினார். தொடர்ந்து அவர் தெலுங்கில் பாடிய 8 கன்னட பாடல்கள் பாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. 1969 வருடம் தான் தமிழ் திரையுலகம் அவரை வரவேற்றது. இப்பொழுது நாம் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக பாடகர் எஸ்பிபி பாடிய பாடல் நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை இப்பொழுது கேட்கலாம். அதற்கு முன்பு ஒரு கேள்வி. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக பாடகர் எஸ்பிபி பாடிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? சற்றே மிகவும் எளிதான கேள்விகள் தான். இருப்பினும் நினைவூட்டுவதற்காகவே இந்த கேள்விகள். பாடகர் எஸ்பிபி மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக பாடிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள். நேர்களே, இப்பொழுது நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் எஸ்பிபி பாடிய பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடல். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழித்த பாடலுக்கு முன்பு நான் கேட்டிருந்த கேள்விக்கு மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அண்ணா அவர்களும் சரியான விடையை அனுப்பியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது பாடல், அதாவது சென்ற பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். பாடகர் எஸ் பி பி எம்ஜிஆருக்கு பாடிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம், அதாவது அவர் முதல் முதலாக எம்ஜிஆருக்கு பாடிய பாடல் எது என்று, சரியான விடை அடிமை பெண் என்ற திரைப்படம். மிக சரியான முறையில் மதுரையைச் சேர்ந்த மாட்டுத்தாவணி அழகர் அண்ணாவும், தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்களும் மற்றும் தேன்மொழி அவர்களும் இரண்டு விடைகள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதில் அடிமை பெண் என்பது சரியான விடை. இம்மூவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளோடு இம்மூவரோடு நமது நிலைய இயக்குனர் கீதநேசன் சார் அவர்களும், ரெட்டியார் பெட்டியைச் சேர்ந்த தீபா குமார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக பாடும் வாய்ப்பு கிடைத்ததாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஷூட்டிங் ரெக்கார்டிங்கெல்லாம் எம்ஜிஆர் வருவது வழக்கம். அப்படி வரும் பொழுது பக்கத்தில், அதாவது அதே ஸ்டுடியோவில் வேறு ஒரு ஒளிப்பதிவு கூடத்தில் ஒரு தெலுங்கு பட பாடல்கள் நடந்து கொண்டிருந்ததாகவும், அதில் பாடகர் எஸ் பி பி அவர்கள் பாடிய பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு புதிய குரலாக இருக்கிறது, நமது படத்துக்கு ட்ரை செய்யலாம், அதாவது அவரை பாட வைக்கலாம் என்று முயற்சி செய்து இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்களிடம் கூற தொடர்ந்து எஸ் பி பிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அடிமை பெண் திரைப்படத்தில். அவர் அந்த பாடலை பாடும் பொழுதுதான் சற்று உடல்நல கோளாறு ஏற்பட்டதாகவும், அதற்காக ஏறக்குறைய ஒரு மாத காலம் காத்திருந்து பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியனை எம்ஜிஆர் பாட வைத்ததாகவும் நம் அனைவருக்கும் தெரிந்த தகவல் தான். தொடர்ந்து பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் ஏராளமான பாடல்களை மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக பல பாடல்களை பாடியிருக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காகவும் சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் பாட துவங்கி நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு முறை சுமதி என் சுந்தரி திரைப்பட ரெக்கார்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாடகர் எஸ் பி பி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்து, உனது இஷ்டம் போல நீ பாடு, எனது நடிப்பை அதற்கு தகுந்தால் போல நான் மாற்றிக் கொள்கிறேன் என்று கூறியதாக பாடகர் எஸ் பி பி பல பேட்டிகளில் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சிவாஜி கணேசன் அவர்களுக்காகவும் ஏராளமான பாடல்களை பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் 70-80 காலகட்டங்களில் பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல் தலைவி தலைவி என்னை நீராட்டும் ஆனந்த அருவி என்ற ஒரு பாடல். இந்த பாடலின் திரைப்படம் என்ன என்று நான் கூறவில்லை. இந்த பாடலை எஸ் பி பி அவர்களோடு வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருக்கிறார். இப்பொழுது கேள்வி, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? சிவாஜி கணேசன் அவர்களுக்காக பல பிரபலமான படங்களில் பாடியிருக்கிறார் பாடகர் எஸ் பாலசுப்ரமணியன். அந்த வகையில் இடம்பெற்ற ஒரு திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நேயர்களே.

அச்சநிலை வரும் கீதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட அந்த பாடல் மோகன புன்னகை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது. பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன், வாணிதேராம் ஆகியோர்கள் இணைந்து பாடிய பாடல். மிக சரியான முறையில் அந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரை சரிவிடுபடி கேட்டிருந்தேன். அதற்கு தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி சிறப்பான முறையில் மோகன புன்னகை என்ற சரியான விடையை தெரிவித்திருந்தார். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் பாடகர் எஸ்பிபி அவர்களை பற்றி பார்க்கலாம். பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் 1969 வருடம் முதல் முறையாக தமிழில் பாடிய பாடல் ஹோட்டல் ரம்பா என்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எல் ஆர் ஈஸ்வரி அவர்களோடு இணைந்து ஒரு பாடலை MSP அவர்களின் இசையில் பாடினார். ஆனால் அந்த பாடல் வெளிவரவில்லை. இதன் காரணமாக அவருக்கு அமைந்த இரண்டாவது பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்தில் இயற்கை எனும் இளைய கண்ணி என்ற பாடல், அந்த பாடலை பாடி முடித்த பின்புதான் அவருக்கு அடிமை பெண் திரைப்பட வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் முதலில் சாந்தி நிலையத்தை முந்திக்கொண்டு அடிமை பெண் திரைப்படம் முதலில் வெளியானது. இதன் காரணமாக அவர் அடிமை பெண் திரைப்படம் அவரின் முதல் பாடலாக பலராலும் சொல்லப்படும். ஆனால் அவர் முதல் முறையாக ரெக்கார்டிங்கில் கலந்து கொண்டு அவர் பாடிய பாடல் என்று கூறினார் அது சாந்தி நிலையம் என்று கூறலாம். அடிமை பெண் திரைப்படம் துவங்கி அண்ணாத்த திரைப்படம் வரை அவரின் திரைப்பயணம் நீண்டது. மிக சிறப்பான பாடல்கள் பாட வந்த முதல் வருடத்திலிருந்தே உச்சம் தொட்டவர் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள். தொடர்ந்து அவர் பாடிய மற்றொரு பாடலை கேட்கலாம். மணல் கயிறு திரைப்படத்தில் சசரேகாவோடு இணைந்து எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் இது. இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு ஒரு கேள்வி, பாடகர் எஸ்பிபி அவர்கள் எத்தனை தேசிய விருதுகளை வென்றிருக்கிறார்? இன்று பாடகர் எஸ்பிபி அவர்களை பற்றிய நிகழ்ச்சி என்பதால் அவரை பற்றிய கேள்விகள் தான் இன்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் மத்திய அரசினால் வழங்கப்படும் தேசிய திரைப்பட விருதுகளை எத்தனை முறை வென்றிருக்கிறார்? இப்பொழுது நாம் பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பதாக நிகழ்ச்சியோடு சேலம் மேச்சேரியைச் சேர்ந்த அறிவழகன் மங்கை அவர்களும் கரு ரகுபதி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அந்த இரண்டு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். தனிப்பக்கத்தில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கும்பகோணம் கணபதி நகரில் மனோகரன், மற்றும் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன், ஈரோடு தென்றல்மலை பூசப்பன், மற்றும் கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ஆகியோர்கள். நிகழ்ச்சியோடு முதலிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நமது சகரி உறவுகள் தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜய் அற்புகுமார், தேன்மொழி முருகன் சகோதரி, மற்றும் ரெட்டியார்பட்டியைச் சேர்ந்த தீபா குமார், கரூர் ரகுபதி, சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை, மற்றும் நிலைய இயக்குநர் கீதனேசன் சார், மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா ஆகியோர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு உறுதுணையாக இந்த நிகழ்ச்சியில் நமது நிலைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாவரம் மலேசியா சகோதரியும் உடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் கேட்கலாம் மணல் கயிறு திரைப்பட பாடலை.

மணி 34 நிமிடம் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காட்சியிலே வரும் இந்த நிகழ்ச்சி. தனது உடல் இடை குறித்து நமது நிலைய இயக்குனர் நகைச்சுவையாக பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். சிறப்பு, இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான விடையை தென்காசி மாவட்டம் சோழத்திரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்களும் தேன்மொழி முருகன் அவர்களும் சரியான முறையில் கூறியிருக்கிறார்கள். 6 முறை தேசிய விருதை பாடகர் எஸ்பிபி அவர்கள் வென்றிருக்கிறார்கள். மிக சிறப்பு, சிறந்த விடையை கூறிய அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அதற்கு முன்பு பாடகர் எஸ்பிபி அவர்கள் 6 முறை தேசிய விருதை வென்றவர், ஏராளமான மாநில அரசு விருதுகளை வென்றிருக்கிறார். பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் விருதுகளை பெறுவதனால் விருதுகளுக்கு பெருமை அல்ல, விருதுகள் அவருக்கு கிடைப்பது என்று கூற அந்த பாடகர் எஸ்பிபி பெறுவதால் எஸ்பிபிக்கு பெருமை அல்ல, அவருக்கு வந்து தேர்வதால் அந்த விருதுகளுக்குத்தான் பெருமை. அந்த வகையில் மிகச் சிறப்பாக வாங்காத விருதுகளே இல்லை என்று கூறலாம். அந்த வகையில் ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். குறிப்பாக ஆந்திர அரசு வழங்கும் நந்தி விருதை நிறைய முறை பாடகர் எஸ்பிபி அவர்கள் 20 அதிகமான முறை வென்றிருக்கிறார் என்பது சிறப்பான ஒன்று. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் 6 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். அதில் ஹிந்தி திரைப்படம் ஏட்டு திகேலியை திரைப்படத்துக்கு ஒன்று, தெலுங்கு திரைப்படம்

ராஜேஸ்வரி என்ற கர்நாடக இசை பாடகி இவர்கள். எஸ் ராஜேஸ்வரி சில பாடல்களை தான் பாடியிருக்கிறார். மிக இனிமையாக பாடக்கூடிய ஒரு பாடகி. அவரோடு எஸ்பிவி பாடிய தலையை குனியும் தாமரையை என்ற பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

மாட்டுக்காவணி அழகர் அண்ணா அவர்களும் சிறப்பான முறையில் 6 தேசிய விருது என்று அறிவித்திருக்கிறார் என்று பதிவிட்டிருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த மாட்டுக்காவணி அழகர் அண்ணா, நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடை கூறுவது என்பதை விட விடையை அவரிடம் இல்லாத விடைகளே இல்லை என்று கூறலாம். அவரிடம் கேள்விகள் என்ன கேட்க வேண்டும் என்று நான் கேட்டு பதில் கூறலாம். அந்த அளவுக்கு விடைகளை துல்லியமாக அறிவிக்கக்கூடிய ஒருவர். சிறப்பாக பதிவிட்டிருக்கும் அழகர் அண்ணாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் ஒரு ஓடை நதியாகிறது திரைப்பட பாடலை கேட்கலாம்.

கேட்டு கேட்ட அந்த அழகான அற்புதமான பாடல் ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்பு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் 6 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். அந்த அவர் தமிழ் திரைப்பட பாடல் ஒன்றுக்காக விருதுகளை பெற்றார், அது என்ன என்று? அதற்கான சரியான விடை மின்சார கனவு என்ற திரைப்படம். சரியான விடையை தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் சகோதரி அவர்கள் சரியாக தெரிவித்திருந்தனர். மதுரையைச் சேர்ந்த மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் மிகச் சிறப்பாக அவர் வாங்கிய விருதுகளை வரிசைப்படுத்தி 6 விருதுகளை பற்றியும் அவர் சரியாக தெரிவித்திருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான நகைச்சுவையான பதிவுகள் எல்லாம் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பாடல்களுக்கு நடுவே ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கிறது. தலையை குனியும் தாமரையே என்றால் தாமரை ஏன் தலை குனிகிறது என்று? இதற்கு என்ன கூறுவது? தமிழ்நாடு என்ற காரணமா? சரி, இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். பாடகர் எஸ்பிபி அவர்கள் பல விருதுகளை பெற்றிருக்கிறார் என்றாலும் கூட அடக்கமாக இருக்கக்கூடியவர். ஒரு முறை கூட அவர் எத்தனையோ மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். இன்று நாம் மட்டுமல்ல, இன்று பிறந்த சிறிய குழந்தைகள் கூட பாடகர் எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாடகர் எஸ்பிபி ஒரு பாடலின் வெற்றிக்கும் தான் மட்டுமே காரணம் என்று கூற மாட்டார். அவர் ஒவ்வொரு வெற்றிக்கும் தனக்கு பின்பு எத்தனையோ இசையமைப்பாளர்களும் கவிஞர்களும் ஏராளமான கலைஞர்களின் உழைப்பு இருக்கிறது என்று கூறக்கூடிய ஒரு உன்னதமான கலைஞர். பாடகர் எஸ்பிபி ஒரு பேட்டியில் இலங்கை வானொலியில் கூறும் பொழுது, நீங்கள் பாடகர் பாடகியின் பெயரை மட்டும் கூறுகிறீர்கள், கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் என்று அனைவரின் பெயரையும் கூறலாமே என்று கூறுவார். அந்த அளவில் மற்ற கலைஞர்களுக்கு சக கலைஞர்களுக்கு மதிப்பளிப்பதே பாடகர் எஸ்பிபிக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்று கூறலாம். மிக சிறந்த அவரின் குணங்களில் அது மிக உயர் குணமாகும். இப்பொழுது அடுத்த பாடலை கேட்கலாம். ராகங்கள் மாறுவதில்லை என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் விழிகள் மீனோ என்ற ஒரு பாடல் எஸ்பிபி அவர்கள் பாடிய மிக சிறப்பான ஒரு பாடல். இளைய திலகம் பிரபு அவர்களுக்காக எஸ்பிபி அவர்கள் இந்த திரைப்பட பாடலை பாடியிருக்கிறார். ராகங்கள் மாறுவதில்லை என்ற திரைப்படத்தில் இப்பொழுது கேள்வி. பாடகர் எஸ்பிபி அவர்கள் முதல் முறையாக தமிழ் திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கிறார், அந்த திரைப்படம் என்ன? முதல் முறையாக எஸ்பிபி இசையமைத்த தமிழ் திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அந்த பாடல் ராகங்கள் மாறுவதில்லை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் தமிழில் இசையமைத்த முதல் திரைப்படம் எது என்று. இதற்கு சரியான விடை ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான துடிக்கும் கரங்கள் என்ற திரைப்படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் வெளியான துடிக்கும் கரங்கள் திரைப்படத்துக்கு தான் முதல் முறையாக பாடகர் எஸ் பி பி அவர்கள் தமிழில் இசையமைத்திருந்தார். இதனை அடுத்து மயூரி, தையல்காரன், சிகரம் போன்ற படங்களுக்கு அவர் இசையமைத்திருந்தார் தமிழில். ஏறக்குறைய 40க்கும் அதிகமான தெலுங்கு திரைப்படங்களுக்கு பாடகர் எஸ் பி அவர்கள் இசையமைத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பாடகர் எஸ் பி பி அவர்கள் இசையமைப்பது மட்டுமல்ல, பல திரைப்படங்களுக்கு அவர் டப்பிங் செய்திருக்கிறார். அதாவது தெலுங்கு திரைப்படம், தமிழ் திரைப்படங்கள் தெலுங்குக்கு செல்லும் பொழுது அங்கிருக்கும் பலருக்கு அவர் குரல் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நமது காதல் இளவரசன் கமலஹாசன் அவர்கள் தெலுங்கில் நடிக்கும் பல படங்களில் அவருக்கு குரல் கொடுத்திருப்பது பாடகர் எஸ் பி பி அவர்கள் தான். மிக சிறப்பான முறையில் கமல் அவர்களுக்கு பாடுவது மட்டுமல்ல, தெலுங்கு திரைப்படங்களில் அவருக்காக பேசியிருக்கிறார் பாடகர் எஸ் பி பி அவர்கள். எஸ் பி பி அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் மக்கள் திலகம் என்ற துவங்கி ஏராளமான நடிகர்களுக்கு பாடியிருக்கிறார். எந்த நடிகருக்கு அவர் பாடினாலும் கரெக்டாக நமக்கு பொருத்தம் வண்ணம் இருக்கும். ஜெய்சங்கராக இருக்கட்டும், சிவகுமாராக இருக்கட்டும், அல்லது சிவாஜி கணேசன் போன்ற பலர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல் இவர்களுக்கெல்லாம் பாடும் பொழுது அவர்களே நம் கண் முன்னே வந்து நிற்கும். பாடகர் எஸ் பி பி தெரிய மாட்டார். அந்த நடிகர் நம் கண் முன்னே தெரியும் வண்ணம் மிக சிறப்பாக இனிமையாக பாடக்கூடிய ஒரு பாடகர். ஒரு பாடலை பாடும் பொழுது வெறுமனே பாடுவதல்ல, அந்த பாடலை அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி மிக சிறப்பாக பாடலிலேயே நடிக்கக்கூடியவர் பாடகர் எஸ் பி பி என்றால் அதற்கு மிகை அல்ல. அப்படி ஒரு சிறந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள். இப்பொழுது அவர் பாடிய ஒரு பாடல், ஏராளமான பாடலை 80 காலகட்டங்களில் மைக் மோகன் அவர்களுக்கு பாடியிருக்கிறார். மோகன் அவர்கள், எஸ் பி பாலசுப்ரமணியன், இளையராஜா போன்றோர்கள் 80 காலகட்டங்களில் இணைந்து பணியாற்றி வெளிவந்த படங்கள் அனைத்திலும் பாடல்கள் சூப்பர் ஹிட். பயணங்கள் முடிவதில்லை, இதே கோவில், உதய கீதம் என்று ஏராளமான திரைப்படங்களை கூறலாம். ஆனால் இன்று நான் உங்களுக்காக ஒளிபரப்புவது மோகன் நடிப்பில் எஸ் பி பி பாடிய ஒரு பாடல், தூங்காத கண்ணென்று ஒன்று என்ற திரைப்படத்தில். இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்த இசையமைப்பாளரின் பெயரை பதிவிடுங்கள். மோகன் நடிப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய தூங்காத கண்ணென்று ஒன்று திரைப்படம் பாடலை இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள். இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் யார்? அதற்கு முன்பதாக துடிக்கும் கரங்கள் என்று சரியான விடையை அளித்த கரூர் ரகுபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பாடல்களை கேட்கலாம்.

என்ன நேர்களே, அற்புதமான ஒரு பாடல் நேர்கள் கேட்ட அந்த பாடல் தூங்காத கண்ணென்று ஒன்று என்ற திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் பாடிய பாடல். இந்த படத்துக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் யார் என்று கேட்டிருந்தேன். இதற்கு சரியான விடையை மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்கள் சிறப்பான முறையில் விடையளித்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சவரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 3 மணிக்கு இதய ராகம் என்ற நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பும் 12 பாடல்களை தொகுத்து நமது நிலையத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் விரும்பும் பாடலின் படம், பாடலின் முதல் வரி போன்றவையை அனுப்புங்கள். நேர்களே, நீங்கள் அனுப்ப வேண்டிய நமது நிலையத்தின் வாட்ஸ்அப் எண் 8270330491, அதாவது 8270330491. உங்கள் பாடல்கள் 1950 காலகட்டங்களிலிருந்து 2020 வரை எந்த காலகட்டமாக இருந்தாலும் சிறப்பான முறையில் அதை எடுத்து உங்களுக்காக தொகுத்து வழங்குவதற்கு நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாபுரம் மலிஷியா சகோதரி சிறப்பாக இருக்கிறார். அவரின் முன் முயற்சியினால் இதய ராகம் நிகழ்ச்சி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களின் பதிவையும் உங்களின் பாடல் குறித்த நீங்கள் அதாவது வாட்ஸ்அப்பில் உங்கள் பாடல் விவரங்களும் அனுப்பி வையுங்கள். நேர்களே, இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அதற்கு முன்பதாக இந்த தூங்காத கண்ணென்று ஒன்று திரைப்பட பாடலுக்கு இசையமைத்தவர் யார் என்று கேட்டிருந்தேன். அதற்கு மதுரை மாவட்டத்தவரை அழகர் அவர்கள் சரியான விதை அளித்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடகர் எஸ்பிபி அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், சில திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார். தமிழில் சில திரைப்படங்கள் என்று கூறலாம். ஆனால் அந்த வகையில் இவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய வரையில்தான் திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் கூட ஒரு 40-50 திரைப்படங்களில் நடித்திருப்பார் என்று நினைக்கிறேன். மெகா சீரியல் அதாவது டிவி தொடர்களில் கூட இவர் நடித்திருக்கிறார். இவர் நடித்த ஒரு டிவி சீரியல் நடிகை லக்ஷ்மியோடு நடித்திருந்தார், மிகவும் பிரபலமாக பேசப்படுகிறது. அது போல தமிழ் தெலுங்கு மொழிகளில் பல திரைப்படங்களில் எஸ்பிபி அவர்கள் நடித்திருந்தார்கள். மிக இனிமையாக பாடக்கூடியவர் மட்டுமல்ல, இசையமைக்கக்கூடியவர். படத்தை கூட சொந்த படம் எடுத்திருக்கிறார். திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். கதாநாயகனாக சில திரைப்படங்களில் தமிழில் கூட இவர் நடித்திருக்கிறார். அந்த வகையில் இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல் டி ராஜேந்தர் அவர்களின் இசையில் பாடகர் எஸ்பிபி பாடிய ஒரு பாடல். 1980 காலகட்டங்களில் ஒருத்தனை ராகம் திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு வந்தவர் தான் டி ராஜேந்தர். சகலகலா வல்லவர் என்று கூறலாம். அவர் பாடல்களை ஏற்றுவது, இசையமைப்பது என்று ஏராளமான விஷயங்களை, ஒரு பாடலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடியவர் டி ஆர். டி ராஜேந்தர் அவர்களின் இசையில் பாடகர் எஸ்பிபி ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் உயிருள்ளவரை உஷா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், இந்திர லோகத்து சுந்தரி என்ற துவங்கும் ஒரு பாடல் கேள்வி. இந்த பாடலில் வரும் அந்த துணைக்குரல் ஹம்மிங் செய்யக்கூடிய அந்த பெண் பாடகி யார்? மீண்டும் ஒரு முறை உங்களிடம் கேட்கிறேன். உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்திர லோகத்து சுந்தரி என்று துவங்கும் இந்த பாடலில் துணைக்குரலாக இந்த பாடலுக்கு ஹம்மிங் செய்யும் அந்த பாடகியின் பெயர் என்ன? பதிவிடுங்கள் நேயர்களே. இப்பொழுது நாம் உயிருள்ளவரை உஷா திரைப்பட பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலில் பாடகர் எஸ்பிபி அவர்களோடு துணை குரலாக பாடிய பாடகி யார் என்று கேட்டிருந்தேன். மதுரை மாட்டுத்தவணி அழகரண்ணா அவர்கள் பி எஸ் சசிரேகா என்று சரியான விடையை அளித்திருக்கிறார். மிகச் சிறப்பான ஒரு விடை, அதற்காக அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 70-80 காலகட்டங்களில் ஒரு பாடலுக்கு கமெண்ட் செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக பி எஸ் சசிரேகா என்று நமக்கு நினைவு வந்துவிடும். எப்படி ஆரம்ப காலம், அதாவது 70-ன் துவக்கத்தில் பி வசந்தா எல்லா பாடல்களுக்கும் கமெண்ட் செய்வார்களோ, அதே போல 80 காலகட்டங்களில் சில திரைப்பட பாடல்களுக்கு பி எஸ் சசிரேகா அவர்களின் அந்த இனிமையான குரல் வெறுகேற்றி உள்ளது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாடகர் எஸ்பிபி அவர்களை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஏராளமான பாடல்கள். ரஜினிகாந்த் திரைப்படம் வருகிறது என்றால் அந்த பாடல், அந்த திரைப்படத்தின் ஆரம்ப பாடல், அவரின் அறிமுக பாடல் எஸ்பிபி பாட வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. அதை எஸ்பிபி அவர்களின் இறுதி பாடலாக அண்ணாத்தை திரைப்படத்தில் பாடும் வரை அது கடைபிடிக்கப்பட்டது. மிகச் சிறப்பான ஒரு பாடல். எஸ்பிபி அவர்கள் ரஜினிகாந்துக்கு பாடும் பொழுது ரஜினிகாந்த் தன் சொந்த குரலில் பாடுவது போலவே இருக்கும். நீங்கள் அதை ஒவ்வொரு பாடலிலும் உணர முடியும். குறிப்பாக தப்பு தாளங்கள், பில்லா, நான் அடிமை இல்லை போன்ற திரைப்பட பாடல்களை இருந்தாலும் சரி, அவரின் கடைசி கால படங்கள் என்று கூறப்படலாம் அண்ணாத்தை போன்ற படங்களில் கூட ரஜினிகாந்த் தோன்றி நடிக்கும் பாடல்களை எஸ்பிபி பாடும் பொழுது அப்படியே அந்த பாடல் ரஜினிகாந்த் சொந்த குரலில் பாடுவது போலவே இருக்கும். இது மிகச் சிறப்பான ஒரு பாடல். ஏராளமான பாடல்களை ரஜினிகாந்த் அவர்களுக்காக எஸ்பிபி பாடியிருக்கிறார். அந்த வகையில் ஒரு பாடல் நான் முன்பே கேடியாக கேட்டிருந்தேன், எஸ்பிபி முதல் முறையாக இசையமைத்த திரைப்படம் என்று, அது துடிக்கும் கரங்கள் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜானகி அவர்களோடு எஸ்பிபி பாடிய ஒரு பாடலை தான் இப்பொழுது கேட்கப் போகிறீர்கள். அதற்கு முன்பதாக உங்களிடம் ஒரு கேள்வி. பாடகர் எஸ்பிபி அவர்கள் ஏராளமான திரைப்படம், அதாவது நடித்திருக்கிறார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் திருடா திருடா திரைப்படமாக இருக்கட்டும், பிரிய மாணவனை திரைப்படத்தில் விஜயின் தந்தையாக நடித்திருப்பார், மற்றும் கதாநாயகனாக கேரடி கண்மணி, சிகரம் போன்ற பல திரைப்படங்களில் எஸ்பிபி நடித்திருக்கிறார். பாடகர் எஸ்பிபி அவர்கள் நடிகராக அறிமுகமான தமிழ் திரைப்படம் எது? இந்த திரைப்படம் கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தான் பாடகர் எஸ்பிபி அவர்கள் நடிகராக தமிழில் அறிமுகமானார். அது எந்த திரைப்படம்? பதிவிடுங்கள் நேர்களே. இப்பொழுது நாம் கேட்கலாம் துடிக்கும் கரங்கள் திரைப்பட பாடலை. அதற்கு முன்பதாக இந்த பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை சகோதரர் அவர்களின் பாடல்கள் தான் இன்று இதயராகத்தை அலங்கரிக்க உள்ளது. அறிவழகன் மங்கை அவர்களின் பாடல்களை கேட்டு பதிவிடுங்கள் நேயர்களே. மேலும் ஒன்று, நமது சபரி வானொலியில் ஒவ்வொரு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா என்ற ஒரு நிகழ்ச்சி 7 மணிக்கு ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று பாடலாம். இதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 7598538773, அதாவது 7598538773. இதில் சாமானிய உங்களை, நம்மை போன்ற ஒரு ரசிகர்களையும் நேயர்களையும் ஒரு பாடகர்களாக ஆக்கி அழகு பார்க்கிறார்கள் நமது சபரி வானொலி நிகழ்ச்சியை. நமது தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் அரசுகுமார் அவர்கள் சிறப்பான முறையில் நெறிப்படுத்தி நடத்துகிறார். நிகழ்ச்சிக்கும் உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள் நேர்களே. இப்பொழுது நாம் கேட்கலாம் துடிக்கும் கரங்கள் திரைப்பட பாடலை.

அந்த பாடல் பிடிக்கும் கரங்கள் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இந்த திரைப்படம் தான் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் தமிழில் முதலில் இசையமைத்த திரைப்படம். பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் திரைப்பட நடிகராக தமிழில் அறிமுகமான திரைப்படம் எது என்று கேட்டிருந்தேன். சரியான விடை மனதில் உறுதி வேண்டும். கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான மனதில் உறுதி வேண்டும். அந்த திரைப்படத்தில் மருத்துவராக நடித்திருப்பார். அதை யாராலும் மறக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் மிக அற்புதமாக எஸ்பிபி அவர்களும் சுதாசினி அவர்களும் நடிக்கும் அந்த காட்சிகள் நம் கண் முன்னே நிச்சயமாக தோன்றும். அந்த திரைப்படத்தை பற்றி நினைத்தால் சரியான விடையை அளித்திருப்பவர்கள் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அண்ணா அவர்கள் மிக சிறப்பாக முறையில் விடையை அளித்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் சோழத்திரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் சகோதரி அவர்களும் சிறப்பான விடையை அளித்திருக்கிறார்கள். அவ்விருவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பு நமது சபரி வானொலியில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய கிழமைகளில் இரவு காலை 10 மணிக்கு நீங்கள் கேட்டவை என்ற நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இந்த நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக மற்ற நாட்களில் காலை 10 மணிக்கு இடம்பெறும். இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் விரும்பும் பாடல்களை பதிவிடுங்கள். நேரத்தில் காலை 9 மணிக்கு முன்பதாக நீங்கள் பதிவிட வேண்டும். உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தென்காசி மாவட்டம் தோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கும் நீங்கள் ஆதரவு தருங்கள். நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம் அடுத்த பாடலை. பாடகர் எஸ்பிபி அவர்கள் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார், இசையமைத்திருக்கிறார், சொந்த படம் இயக்கியிருக்கிறார், மிக அற்புதமாக பல பாடல்களை பாடியிருக்கிறார், ஏராளமான விருதுகளை குவித்திருக்கிறார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பிலிம்பேர் விருதுகளை பெற்றிருக்கிறார். தமிழ், கன்னடம், தெலுங்கு மொழிகளில் ஏராளமான முறை சிறந்த பாடகருக்கான விருதுகள் நந்தி விருதுகளை 20 தடவைக்கும் அதிகமாக ஏறக்குறைய 25 தடவைகள் நந்தி விருதுகளை பெற்றிருக்கிறார் பாடகர் எஸ்பிபி அவர்கள். நமது மத்திய அரசினால் வழங்கப்படும் பத்ம விருதுகள் என்று கூறப்படும் விருதுகளை பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற விருதுகளையும் பாடகர் எஸ்பிபி அவர்கள் வென்றிருக்கிறார். மிக சிறந்த ஒரு பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள். நிறைய திரைப்படங்களுக்கு டப்பிங் செய்திருக்கிறார். குறிப்பாக தெலுங்கு திரைப்படங்களில் கமலஹாசன் அவர்களுக்கு நிறைய படங்களில் பாடகர் எஸ்பிபி பேசியிருக்கிறார் என்று கூறினேன். ஒரு திரைப்படம், இது தெலுங்கு திரைப்படம், தெலுங்கிலிருந்து தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ராதிகாவோடு இணைந்து நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் தமிழ் மொழியில் கூட கமலஹாசன் அவர்களுக்கு எஸ்பிபி குரல் கொடுத்திருக்கிறார். எஸ்பிபி ஏராளமான தெலுங்கு திரைப்படங்களில் கமலுக்காக குரல் கொடுத்திருந்தாலும் ஒரு தமிழ் திரைப்படத்தில் ராதிகாவோடு கமல் இணைந்து நடித்த ஒரு திரைப்படத்தில் கமலுக்காக எஸ்பிபி குரல் கொடுத்திருக்கிறார். அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன? மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், எஸ்பிபி கமலுக்காக தமிழ் திரைப்படம் ஒன்றில் குரல் கொடுத்திருக்கிறார். கமல் ராதிகா இணைந்து நடித்த ஒரு திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன? பதிவிடுங்கள் நேயர்களே. இப்பொழுது நாம் கேட்க இருக்கும் பாடல் உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்தில் அற்புதமாக லலிதா ராகத்தில் எஸ்பிபி சித்ரா பாடும் ஒரு பாடல். 1988 ருத்ரவீணா என்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்துக்காக எஸ்பிபி தேசிய விருதை பெற்றார். அந்த திரைப்படத்தின் தழுவல் தான் இந்த உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்பட பாடல். இந்த திரைப்படம் ருத்ரவீணா படத்தின் தழுவல் தான். இப்பொழுது நாம் இந்த உன்னால் முடியும் தம்பி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

அந்த இனிமையான பாடல் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியன் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்பு கேட்கப்பட்ட கேள்வி, கமலஹாசனுக்காக தமிழ் திரைப்படம் ஒன்றில் பாடகர் எஸ் பி பி குரல் கொடுத்திருக்கிறார், அந்த திரைப்படத்தில் ராதிகா இணைந்து நடித்திருக்கிறார், அது எந்த திரைப்படம் என்று கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை தெலுங்கு திரைப்படமான சுவாதி முத்தியம் என்ற திரைப்படம் தமிழில் சிப்பிக்குள் முத்து என்று வெளியான பொழுது அப்பொழுது அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும் கமலுக்கும் ஏற்பட்ட சிறு மனஸ்தாபத்தினால் கமல் இந்த திரைப்படத்தில் பேசவில்லை. பாடகர் எஸ் பி பி அவர்கள்தான் குரல் கொடுத்திருந்தார் கமலுக்காக. சிப்பிக்குள் முத்து என்பது சரியான விடை. மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா அவர்களும், தென்காசி மாவட்டம் சோழக்கிரியைச் சேர்ந்த தேன்மதி முருகன் சகோதரி அவர்களும், நமது நிலைய இயக்குநர் கீதனை சத்தார் அவர்களும் சிறப்பான முறையில் விடை அளித்திருந்தார்கள். அம்மூவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதலில் இருந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா அவர்களும், கரூர் ரகுபதி அவர்களும், சேலம் மெய்ச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களும், நிலைய இயக்குநர் கீதனை சத்தார் அவர்களும், தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் மற்றும் தேன்மொழி முருகன் சகோதரி அவர்கள் மற்றும் ரெட்டையார்பேட்டையைச் சேர்ந்த தீபா குமார் அவர்கள் மற்றும் தனிப்பக்கத்தில் கோவையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் கணபதி நகரி மனோகரன் அவர்கள், ஈரோடைச் சேர்ந்த தென்னல்மலை பூசப்பன் அவர்கள், தஞ்சாவூரைச் சேர்ந்த ஜோதி பாண்டியன் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் என்னோடு உறுதுணையாக துணை புரிந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாபுரம் அனுஷியா சகோதரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பாடகர் எஸ் பி பி அவர்கள் ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார், பத்ம விருதுகள் கூட பெற்றிருக்கிறார் என்று கூறினேன். அதில் முக்கியமாக கேரள மாநிலத்தில் இருக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வழங்கப்படக்கூடிய அந்த அரிகரசுத விருது, சபரிமலை ஐயப்பன் தேவஸ்தானம் வழங்கும் விருதை பாடகர் எஸ் பி பி அவர்கள் பெற்றிருக்கிறார். மிகச்சிறப்பு. இன்றும் கூட திருப்பதியில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, பாடகர் எஸ் பி பி பாடிய பக்தி பாடல்கள் மிக அதிகம். தமிழ் திரையுலகில் ஏராளமான பாடல்களை எஸ் பி பி பாடிய பொழுதும் கூட பக்தி பாடல்கள் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் பாடியிருக்கிறார். பெருமாள் பாடலாக இருந்தாலும் சரி, அம்மன் பாடல்களாக இருந்தாலும் சரி, முருகன் பாடல்களாக இருந்தாலும் சரி, சிவனை பற்றியா எதை பற்றியாக இருந்தாலும் சரி, பாடகர் எஸ் பி பியின் பாடல்கள் மிகவும் அதிகம். சிறப்பான முறையில் நிறைய பக்தி பாடல்களை பாடகர் எஸ் பி பி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்களை தெலுங்கு திரைப்படங்களில் முதல் முறையாக அறிமுகப்படுத்திய இசையமைப்பாளர் எஸ் பி கோதண்டபாடி என்பவர் அவரின் பேரை தனது ஸ்டுடியோவுக்கு, ஆந்திராவில் எஸ் பி கோதண்டபாடி என்ற ஒரு ஸ்டுடியோ இருக்கிறது, அந்த ஸ்டுடியோவுக்கு தன் குருவான கோதண்டபாடியின் பெயரை சூட்டி மகிழ்ந்திருக்கிறார் பாடகர் எஸ் பி பி அவர்கள். எஸ் பி பி அவர்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகன் சரண் அவர்கள் இப்பொழுது திரைப்படங்களில், சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார், பாடியிருக்கிறார், இப்பொழுது மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் சரண் அவர்கள். மகள் பல்லவி சில திரைப்படங்களில் பாடியிருக்கிறார். சகோதரி எஸ் பி சைலஜா அவர்கள், நான் கூறாமலே உங்களுக்கே தெரியும், ஏராளமான பாடல்களை சைலஜா அவர்கள் பாடியிருக்கிறார் எஸ் பி பி அவர்களோடு இணைந்து. அவரின் மனைவியின் பெயர் சாவித்ரி. இந்த அழகான குடும்பம் பாடகர் எஸ் பி பி அவர்கள் அவர்களின் குடும்பமாகும். இப்பொழுது பாடகர் எஸ் பி பி அவர்கள் பாடிய ஒரு திரைப்படம் காதல் ஓவியம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் மிக அற்புதமாக இருக்கும். இந்த திரைப்படத்தில் நதியில் ஆடும் பூவனம் என்ற ஒரு பாடல் எஸ் ஜானகி மற்றும் பி கே எஸ் கலைவாணன், சுரேந்தர் ஆகியோர்களின் துணை குரல் முதலில் சொல்லும் ஒரு மந்திரத்தோடு இந்த பாடல் துவங்கும். சிறப்பான இந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்கலாம். கேள்வி, இந்த காதல் ஓவியம் திரைப்படத்தின் கதாநாயகன் யார்? காதல் ஓவியம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த அந்த நடிகரின் பெயர் என்ன? இந்த நடிகர் இதற்கு பின்பு எந்த திரைப்படத்திலும் நடித்ததாக எனக்கு நினைவில் இல்லை. இந்த நடிகரின் பெயரை பதிவிடுங்கள். காதல் ஓவியம் திரைப்படத்தின் கதாநாயகனின் பெயரை பதிவிடுங்கள். இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த இனிமையான பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த பாடலுக்கு நடித்த நடிகர், அதாவது இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் யார் என்று. கண்ணன் என்பது சரியான விடை. அவரின் முழுமையான பேரை சிறப்பான முறையில் நமக்கு வழங்கியிருக்கிறார் மதுரை மாட்டுத்தாவணி அழகரையா அவர்கள், அழகரண்ணா அவர்களும், தென்காசி மாவட்டம் சோழச்சேரி தேன்மொழி சகோதரி அவர்களும், மற்றும் கண்ணன் என்று சரியான விடையை தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் அவர்களும், சேலம் அறிவழகன் மங்கை அவர்களும் சரியாக விடையை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நால்வருக்கும் நிச்சயமாக நாம் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். இவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். பாடகர் எஸ்பிபி அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், மிக சிறப்பாக 1966 காலகட்டங்களில் துவங்கிய அவரின் திரைப்பயணம் 2020 வரை ஏறக்குறைய 54 ஆண்டுகள் மிக சிறப்பாக பாடி நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார்.

குரல், என்னால் பாட முடியாமல் போனால் நிச்சயமாக நான் பாடுவதை விட்டு விடுவேன் என்று கூறினார். ஆனால் கடவுள் அவரின் குரலை அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தவே இல்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். பாடகர் எஸ்பிபி அவர்கள் தனது முதல் பாடலில் இருந்து தனது இறுதி பாடல் வரை தமிழகத்தில் முன்னணி பாடகர்களில் ஒருவராக இருந்தார் என்பது மிகச் சிறப்பான ஒன்று. அவரின் பாடல்கள் இன்றும் எங்கோ ஒரு வானொலியில் ஒலிபரப்பாய்க் கொண்டே இருக்கிறது. ஒருமுறை பாடகர் மனோ அவர்கள் எஸ்பிபியை பற்றி கூறும் பொழுது, ஆல் இண்டியா ரேடியோ அல்ல, அது பால் இண்டியா ரேடியோ என்று கூறினார். அந்த அளவில் அவரின் பாடல்கள் ஒலிக்காத நாட்களே இல்லை, நேரமே இல்லை. நம் ஒவ்வொருவரின் மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது பாடகர் எஸ்பிபி அவர்கள் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் சித்ராவோடு பாடிய ஒரு பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பதாக பாடகர் எஸ்பிபி குறித்த மற்றொரு கேள்வி. பாடகர் எஸ்பிபி அவர்கள் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருந்தார் என்று கூறினார் அல்லவா? அந்த வகையில் ஒரு தெலுங்கு திரைப்படம் அவர் இசையமைத்திருந்தார். அதை தமிழாக்கம் செய்து தமிழிலும் அந்த திரைப்படம் வந்தது. நாட்டியத்தை முன்னிறுத்தி அந்த திரைப்படம் வந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் சுதா சந்திரன் அவர்கள் அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார். அந்த திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் மிக சிறப்பாக இருக்கும். பல நேரங்களில் அந்த பாடல்களை கேட்க முயலும் பொழுது தெலுங்கு திரைப்பட பாடல்களே வரும், தமிழ் திரைப்பட பாடல்கள் வருவது கூட சற்று கடினம். அப்படி ஒரு சிறந்த இசையை கொடுத்திருக்கிறார் பாடகர் எஸ்பிபி அந்த திரைப்படத்தில். அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன? தெலுங்கு திரைப்படத்தை நாட்டியத்தை நாட்டிய பாடல்கள் என்று கூறலாம். அந்த திரைப்படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் நாட்டிய பாடல்கள் தான். அப்படி ஒரு திரைப்படம் சுதா சந்திரன் நடித்து தமிழில் வெளியானது. அந்த திரைப்படத்தில் பாடகர் எஸ்பிபியின் இசை மிக அற்புதமாக இருந்தது. அந்த திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் என்று நானே இந்த நிகழ்ச்சியில் எஸ்பிபி இசையமைத்திருந்தார் என்று கூறும் பொழுது அந்த திரைப்படத்தின் பெயரையும் கூறினேன். அந்த திரைப்படத்தை இப்பொழுது இங்கு பதிவிடுங்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம் வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்பட பாடலை.

கேட்ட அந்த இனிமையான பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்றது. எஸ்பிபி சித்ரா இணைந்து பாடினார்கள். ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சுதா சந்திரன் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு திரைப்படம், நாட்டியத்தை முன்னிறுத்தும் ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார், அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன, தமிழில் எஸ்பிபி அவர்கள் இசையமைத்திருந்தார் என்று, அது அந்த திரைப்படத்தின் பெயர் மயூரி என்ற திரைப்படம். இந்த படத்தில் வரும் பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த விடையை சரியாக நமது தென்காசி மாவட்டம் சோழசிரியை சேர்ந்த தேன்மொழி முருகன் சகோதரி சிறப்பாக விடையளித்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். காற்றினிலே வரும் கீதம் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. சாமானிய நேயர்கள், வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களை கூட ஒரு அறிவிப்பாளர் போல நிகழ்ச்சி வழங்குவதற்கு உறுதுணையாக நமது எத்தனையோ இணையதள வானொலிகள் இருக்கிறது. ஒவ்வொரு வானொலியிலும் நாம் விரும்பும் பாடல்களை எழுதி அனுப்பினால் நிச்சயமாக நமது பாடல்களை ஒளிபரப்புகிறார்கள். ஆனால் நமது சபரி வானொலி தான் நமது குரலிலேயே நிகழ்ச்சிகளை வழங்குகிறார்கள். நாமும் ஒரு அறிவிப்பாளராக ஆகலாமா என்ற எண்ணங்கள் பல நேரங்களில் இருக்கும். ஆனால் நம்மால் அது முடியாது. ஆனால் நமது சபரி வானொலி நம்மையும் ஒரு அறிவிப்பாளராக ஆக்கி அழகு பார்க்கிறது. இதற்கு உறுதுணையாக நமது நிலைய இயக்குனர் கீதனேசன் சார் அவர்களை தான் கூற வேண்டும். அவரின் முன்முயற்சியால் தான் இந்த காட்சியிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளராக அவ்வப்பொழுது நிகழ்ச்சிகளை வழங்கும் ஒரு பாக்கியத்தை பெற முடிகிறது. இதற்கு உறுதுணையாக ஒவ்வொரு பாடல்களையும் எடுத்து கொடுத்து நிகழ்ச்சியை வழங்குவதுதான் நான். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்காக பாடல்களை எடுத்து கொடுத்து அரும்பாடு படக்கூடிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாபுரம் அலிசியா சகோதரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்கனவே பாடகர் எஸ்பிபி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தேன். மனதில் வலி ஏற்படுகிறது பல நேரங்களில். அந்த வலியை மறக்க வேண்டும் என்றால் சிறப்பான இசையை கேட்க வேண்டும். அந்த இசை என்பது இசையை இசைக்கும் கலைஞர்களின் பாடல்கள் என்றுமே தெரியாத ஒன்று. பார்வை இருப்பவர்களுக்கு பல வழிகள் இருக்கிறது தங்கள் கவலைகளை மறப்பதற்கு. ஆனால் பார்வை இல்லாதவர்களுக்கு திரைப்பட பாடல்கள் மட்டுமே துணை. அந்த வகையில் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு காதை கொடுத்த கடவுளை நினைத்து நன்றி தெரிவிக்க வேண்டும். அப்படி நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான கலைஞர்களின் பாடல்களை கேட்கும் பாக்கியம் கிடைக்கிறது. பல நேரங்களில் கண்கள் இல்லையே என்று மனம் வருந்தும் பொழுது கூட பரவாயில்லை, காதையாத கடவுள் கொடுத்திருக்கிறார், இத்தகைய கலைஞர்களின் பாடல்களை கேட்க முடிகிறதே என்ற எண்ணம் தோன்றும். அந்த வகையில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நேரமும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பல திரைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள். அதில் முன்னணியில் இருப்பவர் தான் பாடகர் எஸ்பிபி. இன்றும் அவர் பாடும் ஒவ்வொரு பாடல்களையும் வானொலியில் ஒளிபரப்பாகும் பொழுது, அந்த பாடல்களோடு இணைந்து பாடும் பொழுது நான் அந்த கேரக்டராகவே மாறி பாடுவது போல ஒரு நினைப்பு ஏற்படும். அந்த வகையில் சிறப்பான பாடல்களை நமக்காக ஏறக்குறைய 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் ரெக்கார்ட் பதிவு செய்த பாடகர் எஸ்பிபி நிறைய பக்தி பாடல்கள் பாடியிருக்கிறார். அதிகமான பக்தி பாடல்களை பாடியதனாலோ என்னவோ தெரியவில்லை, அந்த விண்ணுலகத்தில் இருக்கும் பெருமாள் கூட அவர் பூலோகத்தில் இருந்து பாடியது போதும், விண்ணுலகம் வந்து பாட வேண்டும் என்று நினைத்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை. புராணா என்ற ஒரு அரக்கன் 1920 அதாவது 2020 நம்மை பல உயிர்களை பலி கொண்டது. அதில் ஒரு உயிராக பாடகர் எஸ்பிபி நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆனால் அவர் பாடிய பாடல்கள் இன்றல்ல நாற்ற நாளே அல்ல, இன்னும் 100 காலம் நமது திரைப்படங்களில் வானொலியிலும் சரி தொலைக்காட்சியிலும் சரி அவரின் பாடல்கள் ஒளிபரப்பாய் கொண்டுதான் இருக்கும். அந்த வகையில் நாம் மறைந்த பிற்பாடும் நமது குரல் நிலைத்து நிற்கும் வண்ணம் பாடும் அந்த பாடகர்களுக்கு நாம் நிச்சயமாக பல நேரங்களில் நன்றி தெரிவிக்க வேண்டும். அதில் முன்னணியில் இருப்பவர் பாடகர் எஸ்பிபி அவர்கள். அவர்கள் குறித்து அவர்களுக்கு நாளை பிறந்த நாள், அதை முன்னிட்டு இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த நமது நிலையத்தின் இயக்குனர் கீதனேசன் சார் அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ராமாபுரம் அலிசியா சகோதரி அவர்களுக்கும் நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலிருந்து பதிவிட்டுக் கொண்டிருக்கும் தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜய் அசுகுமார், தேன்மொழி முருகன் சகோதரி, ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அண்ணா அவர்கள், மற்றும் சேலம் மெய்ச்சேரியைச் சேர்ந்த அறிவழகன் மங்கை அவர்கள், கரூர் ரகுபதி அவர்கள் ஆகியோர்கள் நிகழ்ச்சியை கேட்டு அவ்வப்பொழுது நான் கேட்ட சில கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதிலளித்து வந்தனர். இதில் சில நேரங்களில் அவர்களின் பெயர்களை நான் கூறுவதில் கூட தயக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அது எந்த தயக்கம் அல்ல, எனது ஏனாமையின் காரணமாக இருக்கலாம். தனிப்பக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்த கும்பகோணம் கணபதி நகர் மனோகரண்ணா,
மற்றும் கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, தஞ்சாவூரைச் சேர்ந்த ஜோதி பாண்டியன் அவர்கள் மற்றும் ஈரோடு திண்டல்மலை பூசப்பன் ஆகியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு செய்யும் நேரம் ஒரு பாடல். நாம் ஒரு பாடலை பாடுகிறோம் என்றால் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நேரத்தில் அந்த பாடலை கேட்டு விடுகிறோம். ஆனால் பல ஆண்டுகள் கழித்து நம் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று யோசிப்போம். அதுபோல 2020 மறைந்த பாடகர் எஸ்பிபி அவர்கள் 1980 காலகட்டங்களில் பாடிய பல பாடல்களில் உதய கீதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சங்கீத மேகம் என்ற ஒரு பாடல். இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு வரி, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே என்று கூறினார். அது உண்மையே. அவரின் மூச்சு போல மூச்சு கூட இன்று நின்று விட்டது, ஆனால் அவரின் பாடல் நிற்காது. அதுபோல இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் என்று பாடகர் எஸ்பிபி இந்த பாடலில் பாடிய அந்த வரிகள் இன்று அவரை இழந்து இருக்கும் நமக்கு நிச்சயமாக ஒரு டானிக்காக, எப்படி தீர்க்க தரிசனத்தோடு அங்கே எழுதியிருக்கிறார்கள் பாடியிருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது. பாடகர் எஸ்பிபி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று இந்த நிகழ்ச்சியை வழங்கி உங்களிடம் இருந்து உதய கீதம் பாடலையும் வழங்கி உங்களிடம் இருந்து விடை பெறுவர் கோவையில் எஸ் ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. இதுவரை நம் சபரிவானல் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நாளை பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தொகுத்து வழங்கி சென்றார். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இப்பொழுது ஒலித்த பாடல் பேக்ரவுண்ட் மியூசிக். 2 வருடத்துக்கு முன்பு நம் கீதநேசன் ஐயா அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள், அதற்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வரும். அந்த நினைவு என்னை கொண்டு சென்றது பழைய நினைவுக்கு. நன்றி, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும், நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை இவர்களுடைய விருப்பத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இதில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள். நேயர் சொந்தங்களே, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இன்று ஒரு சிறப்பு. சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை என்ற ஒரு அழகான பேருக்கேற்றால போல் அழகு என்ற ஒரு சொற்களில் அமைந்த ஒரு சில படப்பாடல்கள் தான் வலம் வர இருக்கின்றது. இதோ தொடக்கத்தில் சைவம் என்ற படத்திலிருந்து அழகே அழகே எதுவும் அழகே யுத்ரா குரலில். ஆம் நேயர்களே, எல்லாமே அழகுதான். மழை வந்தாலும் அழகுதான், காற்று வந்தாலும் அழகுதான், வெயில் அடித்தாலும் அழகுதான், பார்ப்பதற்கு எல்லாமே அழகுதான். இதோ ஒரு அழகான அருமையான பாடல் நம் இதயராகம் நிகழ்ச்சியில் சபரி வானொலியில் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடலை கேட்டு ரசிப்போமா?

0: Hey, Usha?
1: Huh?
0: Usha dana niye?
1: Ama.
0: Yena tere liya? Na Vichy.
1: Hey. Eppadi irukka?
0: Nalla irukka.
1: He is my husband Kumaran.
2: Hello.
1: Ennoda UG friend Vijay Lakshmi.
2: Hi.
0: Hello.
2: Hello.
0: Ivar da your husband Murthy.
2: Hello.
0: My classmate Usha.
2: Hello.
0: Our husband.
2: Hmm.
0: Idha yen paya Suresh.
1: Oh. Hi.
0: Ama, unakku ethana pasanga?
1: எனக்கு
3: அம்மா சீக்கிரம் வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க.
0: ஹே, இதான் உன் பொண்ணா? தேவதை மாதிரி இருக்கா?

நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல், அழகு அழகே என்று பாடி சென்றார் ருத்ராகுட்டி அவர்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தம் விஜய அரசுகுமார் அவர்கள் நம் நிகழ்ச்சி இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், நிகழ்ச்சி துவக்க பாடல் அழகு ருத்ராவின் குரல், உன்னிகிருஷ்ணன் மகள் குரல் அழகு, பாடலும் அழகு, அறிவழகன் தொகுப்பு பாடல் அழகு, நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள், கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி. அடுத்து சத்தம் போடாதே இந்த படத்திலிருந்து அழகு குட்டி செல்லம். இதோ சங்கர் மகாதேவன் இவருடைய குரலில் இதோ இந்த ஒரு அழகான அருமையான பாடலும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் சங்கர் மகாதேவன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தம் விஜய் அரசகுமார் அவர்கள், அருமையான பாடல், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர். சங்கர் மகாதேவன் குரல் பாடல் அழகு, குட்டி செல்லம் பாடல் அழகு அழகு, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து நாகர்கோவில் மகேஷ், சத்தம் போடாதே உஸ் பாட்டை மட்டும் கேள் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. ஒரு சின்ன குட்டியை கண்முன், அழகு குட்டி செல்லத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார் மற்றும் கைத்தட்டியும் பாராட்டி உள்ளார். நன்றி. இப்பாடல்களை தொகுத்து அனுப்பிய அறிவழகன் மங்கை அவர்கள் சத்தம் போடாமல் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்களா என்று தெரியவில்லை, ஒரு பதிவும் காணவில்லை. பரவாயில்லை, நாம் கேட்போம். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் சங்கர் மகாதேவனையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு சூப்பர். அடுத்த பாடலுக்கு செல்வோமா? இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களுடைய தொகுப்பில் அழகு என்ற ஒரு சொற்களில் அழகான அருமையான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் 3:15 பிற்பகல். அடுத்த பாடல் சமுத்திரம். இந்த படத்திலிருந்து அழகான சின்ன தேவதை, இதோ சங்கர் மகாதேவன் கங்கா இவர்களோடு இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலையும் அழகான சின்ன தேவதையை கண்முன் கொண்டு வந்துள்ளார் பாடலுக்குள். இதோ இந்த பாடல்.

அருமையான அழகான பாடல். சங்கர் மகாதேவன் கங்கா ஒரு குடும்ப பாடலாக ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் விஜய் அரசுக்குமார் அவர்கள். ஆஹா ஆஹா, அழகான சின்ன தேவதை பாடல், அருமை அழகு, தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார். வேறல்லவள் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள், பியூட்டிஃபுல் அழகு என்று ஒரு அழகான ஒரு குழந்தையை கண்முன் கொண்டு வந்து உள்ளார்கள். அடுத்து உங்கள் மகேஷ் என்றும் அதே ஒரு அழகான ஒரு குழந்தையை கண்முன் கொண்டு வந்து உள்ளார்கள். சிறப்பு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, என்னாச்சு என்று தெரியவில்லை, மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலை தந்துவிட்டு அவர் எங்கு சத்தம் போடாமல் இருக்கின்றார் என்று தெரியவில்லையே. சரி, பார்ப்போம் நிகழ்ச்சி முடிவதற்குள் வருகின்றாரா என்று. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? பொன்மணம் இந்த படத்திலிருந்து அழகா அழகா அழுதால் அழகா. இது எஸ்பி பாலசுப்பிரமணியன், எஸ் ஏ ராஜ்குமார், சுஜாதா மோகன் இவர்கள் மூவரும் இணைந்து பாடிய பாடல் இதோ. அழகா அழகா அழுதால் அழகா. ஆமாம், ஒரு குழந்தை அழுதால் கூட ஒரு அழகுதான். இதோ ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசிப்போமா இப்பொழுது?

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஏ ராஜ்குமார், சுஜாதா மோகன் மூவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தம் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், அழகாக அழகா அழகா அழகா நீ ஸ்ப்ரே அடித்தால் அழகா அழகா அதிகமாக அடித்தால் ஸ்ப்ரே அடித்தால் எங்கு செல்வீர்களோ, பார்த்து அடியுங்கள் தம்பி. சூப்பர் சூப்பர். விஜய் அரசகுமார்கள், அருமை அழகு அழகாம் அழகு பாடல். இனிது தேர்வு செய்த நெஞ்சத்திற்கு நன்றி வாழ்த்துக்கள். ஆமாம், தேர்வு செய்த நெஞ்சம் நம் இன்னும் இதய ராகத்துக்குள் வரவில்லையே, அதுதானே பெரிய கவலையாக இருக்கின்றது. சகோதரி என்ன செய்கிறார் என்று தெரியவில்லையே. நானும் கால் பண்ணி பார்க்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி பார்ப்போம். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், ஆஹா அழகாக அழகாக நீ ட்ரெஸ் அடித்தால் அழகாக, அந்த அந்த பழகின தோஷமோ. சரி சரி, அடிங்க அடிங்க. வீட்டுக்கு மேப் போடுறது, ப்ரெஷ் அடிக்கிறது, இதுதானே உங்களுடைய பழக்கம். அந்த பழக்கத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார் மகேஷ் தம்பி அவர்கள். சிறப்பு சிறப்பு, சூப்பர். அடுத்து பாடலுக்குள் செல்வோம். தென்காசி பட்டணம் இந்த படத்திலிருந்து அழகான இளமான் ஒன்று இதோ, சுஜாதா மோகன் பாடிய பாடல்.

ஒரு அழகான அருமையான பாடல் சுஜாதா மோகன் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தம், விஜய் அரசுகுமார் அவர்கள், பாடலை தொகுத்து அனுப்பிய அறிவழகன் மங்கை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசளித்து விசிலளித்தும் பாராட்டியுள்ளார்கள் பாடலுக்காக சிறப்பு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் அழகான ஒரு இளமானை கண்மண் கொண்டு வந்துள்ளார், சூப்பர். அடுத்து அழகான இரண்டு மான்களையும் கை கண்மண் கொண்டு வந்த மான் மேல் இருக்கும் என் கைகள் எப்படி இருக்குது என்று, சூப்பர் சூப்பராக இருக்குது மகேஷ். அருமை, எப்படி இப்படியெல்லாம் தோன்றுறது என்று தெரியவில்லையே, சூப்பர். அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள் மான்மேல் இருக்கும் என் கைகள் எப்படி இருக்குது என்று போட்ட ஒரு மகேஷ் தம்பி அந்த பதிவுக்கு சிறப்பு மகேஷ் என்று சிரித்து கொண்டே இருக்கிறார்கள், நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் ஓடுகிறார் ஓடுகிறார் ஓடே ஓடு ஓடும் ஓடி சரைக்கு விழுந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், எதற்கு என்று தெரியவில்லை. அறிவழகன் மங்கை அவர்கள் இதுவரை நம் நிகழ்ச்சிக்கு வரவில்லையே என்று கவலையில் ஓடி ஓடி பிடித்து இழுத்து வந்துவிட்டார், நம் நிகழ்ச்சிக்குள் இணைந்து விட்டார். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று, சிறப்பு சிறப்பு, நன்றி. அடுத்து மகேஷ் அவர்கள் மான்மேலே இருக்கும் என் பூனை எப்படி இருக்கு, இதுவும் சூப்பராக இருக்கு. மான்மேலே ஒரு சிங்கத்தை ஓட்கார வைத்திருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குமே, மானோட சிங்கமோட நாமோட என்று ஓடிக்கொண்டே இருக்கலாமே ரகுபதி தம்பி ஓடுவது போல, சிறப்பு சிறப்பு. எப்படி இப்படியெல்லாம் என்று தெரியவில்லை மகேஷ் தம்பி அவர்களே, சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களுடைய தொகுப்பில் அழகே என்ற ஒரு சொற்களில் அமைந்த ஒரு சிறப்பான பாடல்கள் தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, நான், நாம் அனைவரும் உள்பட நாம் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:36. அடுத்து பாட்சா இந்த படத்திலிருந்து அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு, எஸ்பி பாலசுப்பிரமணியம், சித்ரா குரல். ஆனால் அவர்கள்தான் பாடியிருக்கின்றார்கள், ஆனால் நம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களுடைய விருப்பம் என்னவென்றால் அவருடைய குழந்தை குட்டி பாப்பா எப்பொழுது நடப்பார் என்று கேள்வி கேட்டிருந்தார். தோ இப்பொழுதே அவர் நடந்தாலும் அழகுதான், தவழ்ந்தாலும் அழகுதான், சிரித்தாலும் அழகுதான், அழுதாலும் அழகுதனான். இதோ இந்த ஒரு அழகான பாடலை இப்பொழுது கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

அழகு அழகுன்னு என்று ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அறிவழகன் மங்கை அவர்கள், நல்ல தண்ணீர் வந்து விட்டதாக்கா, அதற்கு தான் நிகழ்ச்சியில் இணையவில்லை என்று ஒரு பதிவு. பரவாயில்லை தம்பி, பரவாயில்லை, ஏதோ ஒரு வேலை காரணமாக தான் இருந்திருப்பீர்கள் என்று தான் நானும் உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனால் எடுக்க முடியவில்லை உங்களால், பரவாயில்லை. சரி, அடுத்து விஜயலட்சுமி அவர்கள், விஜய் அரசுகுமார் அவர்கள், தண்ணீர் பிடித்தீங்களா அறிவு என்று கேட்டுள்ளார். சிறப்பு. ரகுபதி தம்பி அவர்கள், யோசித்து கொண்டு எங்கே பேகை கண்முன் கையில் ஏந்தி கொண்டு செல்கிறார், எங்குன்னு என்று தெரியவில்லை, தண்ணி பிடித்ததற்கா தண்ணி அடிப்பதற்கா என்று தெரியவில்லை. சூப்பர் சூப்பர் ராடாமை ரகுபதி, சூப்பர். மங்கை அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய் அரசுகுமார் அவர்களுக்கு, ஆமாம், மழையும் வந்துவிட்டது, நனைந்து கொண்டே தண்ணீர் பிடித்தேன் என்று ஒரு பதிவு. பரவாயில்லை, நேற்று இந்த டைமுக்கு இங்கே மழை, இப்பொழுது அங்கே மழை. சரி சூப்பர். மகேஷ் தம்பி அவர்கள், அழகான மழைத்துளிகளை கண்முன் கொண்டு வந்து உள்ளார். சிறப்பு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், ஓடுவதே பெரிய வேலையாக, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், ஓடு ஓடு ஓடு ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்து விஜய் அரசுகுமார் மங்கை, அறிவழக மங்கை அவர்கள் போட்ட, ஐயோ பாவம், இந்த வெயிலுக்கு நன்றாகத்தான் இருக்கும், ஆமாம், மழையும் வந்தது, குடிக்க தண்ணீரும் வந்ததல்லவா, சிறப்பு, நன்றி. அடுத்து ரகுபதி அவர்கள், நல்லதே நடக்கும், எதற்கு ஓடிக்கொண்டே ஓடுவதற்கு, நல்லதே நடக்கும், நடக்கட்டும் நடக்கட்டும், விழாமல் ஓடுங்க. சிறப்பு. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள், ஆஹா, என்ன அழகான பாடல், எப்படி இப்படியெல்லாம் பாடல்களை தேர்வு செய்ய முடிகிறது, அறிவு அட்டகாசம், சூப்பர் சூப்பர் என்று கைகூப்பி வணங்கியுள்ளார் பாடலுக்கு, நன்றி. அடுத்து மகேஷ் தம்பி, நீ நடந்தால் நடை அழகு, ஹீல்ஸ் போட்டு அழகாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு சிறப்பு, ஓகே சூப்பர். அதற்கு மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய் அசுகுமார் போட்ட பதிவிற்கு, இந்த பாடல்கள் எப்படியெல்லாம் தேர்வு செய்கிறார்

அறிவு என்று போட்டபதி மிக்க மகிழ்ச்சி என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரகுபதி தம்பி அவர்கள் ஓடி ஓடி களைத்து ஊஞ்சலில் கால் மேல் கால் போட்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சூப்பர். அடுத்து விஜயார் சுகுமார் அவர்கள் மகேஷ் போட்ட ஒரு பதிவுக்கு ஸ்டூல் மேலே நடக்கிற மாதிரி இருக்குது சூப்பர் என்று ஒரு காமெடியான ஒரு பதிவு ஹீல்ஸ் போட்டு நடந்ததற்காக. ரகுபதி அவர்கள் அழகான ஒரு ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார் ஆர்த்தியை. சூப்பர் சூப்பர், இதுதான் அழகு. சூப்பர். அடுத்து நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் உங்கள் மகேஷ். ஓஹோ, நடை அழகு அழகு. நீ நடந்தால் நடை அழகு. நடங்க நடங்க, நீ நடந்தால் சூப்பர் அழகு. சூப்பர் சூப்பர் மகேஷ். அடுத்து ரகுபதி அவர்கள் அழகான ஒரு நடனத்துடன் ஒரு பெண் குழந்தையாக மாறி நடனம் ஆடிக்கொண்டே பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் எனது தொகுப்பு பாடல்களை கேட்டு மகிழ்ந்து அழகாக பதிவு கொடுத்து கொண்டிருக்கும் அழகான உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கும் நான் என்னுடைய எனக்கு அனுசியா அக்காவுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி அறிவழகா. கொஞ்ச நேரம் நம் இதய ராகத்தில் இணையவில்லை, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்பொழுது பரவாயில்லை, மனதை தேற்றி கொண்டேன். சூப்பர் சூப்பர். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் இது என்ன நடை, இது பப்படா பரப்படான்ற நடை. ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள் கடவுளே மகேஷிடம் இருந்து. சூப்பர் சூப்பர், இது அழகான, இது இதுவும் ஒரு அழகான நடை தான். சூப்பர் சூப்பர், அழகான பாடலை கேட்டு அழகாக பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். அடுத்து ரோஜா மலரே இந்த படத்திலிருந்து அழகோவியம் உயிரானது எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் ரகுபதி தம்பி அவர்கள் அவருடைய ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். இதோ நீங்கள் எதிர்பார்த்த அழகு ஓவியம், கள்ளக்கபடம் இல்லாத சிரிப்பு. ஆமாம் ஆமாம், அழகான ஒரு சிரிப்பு தான். சூப்பர் சூப்பர். அறிவழகர் மகை அவர்கள், ரகுபதி நீங்களும் அழகுதான் என்று ரகுபதியை கேட்டு பதிவிட்டுள்ளார். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், அழகோவியம் என்று ஒரு அழகான ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கின்றார்கள். சூப்பர் சூப்பர். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், கவுண்டமணியும் சத்யராஜையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார் பட்டையும் கொட்டையுமாக. சூப்பர் சூப்பர். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், நான் தான் மோனிலிசா என்று அந்த பெண்மணியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு. ரகுபதி தம்பி அவர்கள், ஏன் நிலை இயக்குனர் ஒன்று மணிக்கு ஏன் நிலை இயக்குனர் மூன்று மணி நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதே இல்லை சில மாதங்களாக? எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கேட்க வேண்டும். அதற்கு தகுந்த பதில் அவரே சொல்வார். உண்ட மயக்கம், தொண்டை அடைக்கும், தூங்குவார், அல்லது வெளியில் எங்காவது சென்று இருப்பார். அவ்வளவுதான், வேலையாக இருப்பார், மற்றொன்றுமில்லை. சிறப்பு. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா, அருமையான பாடல், அழகோவியம் பாடல், சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள், நிலை இயக்குனர் நிகழ்ச்சிக்கு யான் கலந்து கொள்ளவில்லை என்று போட்ட பதிவுக்கு தூங்கி இருப்பார் என்று ஒரு பதிவு. சூப்பர். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், ஆஹாஹா, அருமையான பாடல், அழகோவியம் பாடல், சிறப்பு என்று ஒரு எப்படி சொல்வது, ஒரு அழகான ஒரு ஒரு ஒற்றைக்கண் பார்வையோடு ஒரு பெண்மணியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அதற்கு விஜய் அரசகுமார், ரகுபதி அவர்கள், வாய் எதற்கு இப்படி நல்லாதானே போய் கொண்டிருக்கிறது என்று ஒரு அந்த பெண்மணியை பார்த்து இந்த கேள்வி. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், அழகோவியம் உயிரானது என்று ஒரு ஓவியத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், எஸ்பி பாலசுப்பிரம் சிரித்து கொண்டே பாடுவது மிக சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள், விஜய் அரசகுமார் போட்டதற்கு, வாய் எதற்கு இப்படி நல்லாத்தானே போய் கொண்டிருக்கின்றது என்பதற்கு பல்வலி என்று ஒரு நகைச்சுவையான பதிவு. அடுத்து ரகுபதி தம்பி, வாய் எதற்கு இப்படி நல்லாத்தானே போய் கொண்டிருக்க, தலையை சொரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு சிறப்பு. வடிவாக சம காமெடியாக போய்கொண்டிருக்கின்றது நம் நகைச்சுவையாக நம் நிகழ்ச்சிகள் இன்று. விஜய் அரசகுமார் அவர்கள், கோவில் திருவிழாவில் வேல் குத்தியது உங்கள் பையனா என்று கேள்வி கேட்டுள்ளார் ரகுபதியை. ஆமாம் என்று ரகுபதியும் தெரிவித்துள்ளார். அடுத்து ரகுபதி கரூர் அவர்கள், என்ன பண்ணுறது என்று ஒரு வடிவேலை கண்முன் கொண்டு வந்து உள்ளார். சிறப்பு. அடுத்து பரசுராம தனலட்சுமி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் நண்பா. அழகோவியம் ஒலித்த பாடல், அற்புதமான பாடல். சகோதரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. சகோதரருக்கு அன்பான மாலை வணக்கம், சகோதரிக்கு அன்பான மாலை வணக்கம் என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. நான் நல்லா நன்றாக இருக்கின்றேன் நண்பா, நீங்கள் அனைவரும் அங்கு நலமா? ஏனென்றால் இன்று நான்காவது இந்த மாதம் இந்த வருடம் நான்காவது வருடத்தை அடைந்துள்ளது நம் சபரி வானொலி. அதற்கு கூட நீங்கள் கலந்து கொள்ளவில்லை, அதுதான் ஒரு வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் நன்றாகவே இருக்கின்றோம். அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், ரொம்ப நாளாக காணவில்லையே, ஓ கல்யாண வீட்டுக்காரர் என்று பதிவிட்டுள்ளார் விஜய் அரசகுமார் அவர்கள். ஆமாம், அவர் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் போன வாரம்தான் நடந்தது. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், கோவில் திருவிழாவில் வேல் குத்தியது உங்கள் பையனா என்று கேட்டது, நாட்டாமை அண்ணனுக்கு வேல் குத்தி விடலாமா என்று ஒரு பதிவு. ஏதோ வேல் குத்துறீங்களோ இல்லை குத்து சண்டை போடுகிறீர்களோ, ஏதாச்சும் போட்டுக்கொள்ளுங்கள். சிறப்பு சிறப்பு. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவருடைய தொகுப்பில் அழகு என்ற சொற்களில் அமைந்த ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் மனுஷியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:57. அடுத்து விசில், எல்லாரும் விசில் அடிங்க, விசில் விசில் விசில் படத்தில்
அழகிய அசுரா, அழகிய அசுரா. இதோ இந்த அழகான அருமையான பாடல் அனிதா சந்திரசேகர் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான பாடல், அனிதா சந்திரசேகர் பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இதற்கு முன்பு வேல் குத்த வேண்டும் என்று ஒரு பதிவு போட்டிருந்தார்கள் அல்லவா, அதற்கு ரகுபதி தம்பி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பதிவை போட்டுள்ளார். எவ்வளவு பெரிய நீட்டாக இருக்கின்றது அந்த வேல் குத்திய ஒரு திருவிழாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் அவர்கள், ஊரில் நடந்தது போல சிறப்பு. சரி, அடுத்து ஒலித்த பாடலுக்கு அழகாக அழகிய அசுரன் அழகிய அசுரி, ஐயோ இந்த பல், சரி சரி இருக்கட்டும், அவர்களுக்கு பிடித்தது நாமும் கண் பார்த்தோம், பரவாயில்லை. அழகாக ஒரு அசுரியும் அசரியும் கண்முன் கொண்டு வந்துள்ளார் ரகுபதி தம்பி அவர்கள். விஜய் அரசகுமார் அவர்கள் அழகாக பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பாடலுக்கு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் அழகிய சுரா, என்ன அசுராகு, அசுரா மீனை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு சிறப்பு, சுறா மீனை கண்முன் கொண்டு வந்து சுறா மீன் மேலேயே சவாரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடலுக்குள், சிறப்பு. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரகுபதி அவர்கள், கரூர் ரகுபதி அவர்கள், மகா பிரபு நீங்களா என்று யாரை கேட்டுள்ளார் என்று தெரியவில்லை, மகேஷ் தம்பியே தான் இருக்கும். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் சுறா மீன் என் பாட்டை போட்டிங்களா, வெக்கமாக இருக்கிறது, ஓஹா வெக்கமாக இருக்குதான், ஐயோ ஐயோ, ஒரு அழகான ஒரு பதிவு, சுறா மீனை கண்முன் கொண்டு வந்து என் பாட்டை போட்டிங்களா வெக்கமாக இருக்கிறது என்று ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர். அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் வேற லெவல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள், மகேஷ் தம்பி அவர்கள் ரகுபதி தம்பி போட்ட அந்த அசுரன் அசுரி அசுரியை பார்த்து மயக்கமடித்து விழுந்து விட்டார் தலைக்கீழ குப்பராக, சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களுடைய விருப்பத்தில் அழகு என்ற சொற்களில் அமைந்த ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரன்னா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:05. அடுத்து மேகம் கருத்திருக்கு இந்த படத்திலிருந்து அழகான புள்ளிமானே, கேஜே யேசுதாஸ் குரலில் இவ்வளவு நேரம் ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு துள்ளலா பாடலும் கேட்டு ரசித்தோம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சோகமான பாடல் தான், இதையும் கேட்டு ரசிப்போம். சோகமும் சுகமும் ஒன்றுதானே. இதோ இந்த பாடல் கேஜே யேசுதாஸ் குரல்.

0: என்ன நேயர்களே, அழகான அருமையான ஒரு சோகத்திலும் சுகமான பாடல் கேஜி இயேசுதாஸ் குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், படத்தில் நடித்த பிரபுவை கண்முன் கொண்டு வந்துள்ளார் நம் ரகுபதி தம்பி அவர்கள். சிறப்பு அறிவழகன் மங்கை அவர்கள் தனிப்பக்கத்தில் பதிவு கொடுத்து கொண்டிருக்கும் அழகான உள்ளங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நன்றி. ரகுபதி தம்பி பிரபுவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா சோகத்திலும் சுகமான பாடல் கேஜே இயேசுதாஸ் குரலில் பாடல் அழகோ அழகு சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஏன் ஏன் அழ வேண்டாமே, அவர் பாடலுக்குத்தானே அவர் சோகத்தில் பாடினார்கள், நாம் ஏன் அழ வேண்டும். நன்றி. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், ஒரு சின்ன ஒரு அழகான புள்ளிமானை உனக்காக அழுதேனே என்று அந்த புள்ளிமானை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. விஜய் அரசுகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டி, பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும் பின்பாட்டாக பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு, இதோ பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், வாங்க. நல்லா இருக்கேன் தம்பி. கொஞ்ச நேரம்
1: நன்றி
0: தம்பி. ஏனென்றால் நீங்க இப்பொழுது சொன்னீர்கள் அல்லவா, அதை சொல்லுங்களேன் லைவில். எதற்காக முன்கூட்டி ஒரு இப்பொழுது இந்த உரையாடல்
1: கொஞ்சம் வெளியில செல்ற ஒரு வேலை காரணமாக முன்கூட்டியே நான் சரி பேசலாம் அப்படின்னு
0: சொல்லிட்டு வந்தேன். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க பாருங்க. இன்னும் மூன்று பாடல் இருக்கின்றது. பாடலை தொகுத்து பதிவிட்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்வேன். சரிங்களா? நன்றி தம்பி. என்ன நேயர்களே, வேலை காரணமாக வெளியில் செல்வதாக ஒரு சிறு உரையாடலை உரையாடி சென்றார் நம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள். இன்னும் மூன்று பாடல்கள் உள்ளது. பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? உள்ளத்தை அளித்தா இந்த படத்திலிருந்து அழகிய லைலா, இதோ மனோ குரல் இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் விஜய் அரசுகுமார் அவர்கள். அழகிய லைலா பாடல் அழகு அழகு தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், இப்பொழுதுதான் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார், சூப்பர் சாங் என்றும் இந்த படத்தில் நடித்த கார்த்தியை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அடுத்து இந்த படத்தில் நடித்த லைலாவாக அந்த நடிகையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார், நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள், சூப்பர் சூப்பர். அடுத்து விஜய் அரசுகுமார் அழகு அழகான பாடல்களை தேர்வு செய்த மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களுக்கு அழகு அழகு சிறப்பு பாடல்கள் நன்றி, வாழ்த்துக்கள். பாடல்கள் வழங்கிய சகு அனுசுயாமியம் அவர்களுக்கும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், அருமை சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள், வாருங்கள் சகோதரி, நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக, இன்று சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களுடைய தொகுப்பில் அழகு என்ற ஒரு சொற்களில் அழகான பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரனா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து இருவர் உள்ளம் இந்த படத்திலிருந்து எனக்கு ரொம்பவும் பிடித்த பாடல் இது. அழகு சீரிக்கின்றது, ஆசை துடிக்கின்றது. இதோ டிஎம் சௌந்தரராஜன், சுசிலாமா குரல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நாம் அனைவருமாக.
1: என்னை நீ பண்படுத்தி விட்டாய்.
2: என்ன இருந்தாலும் நான் நடந்து கொண்டது தவறுதான்.
1: உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு. எங்கே நீ ஒரு ஆனந்த பண்பாடு, பண்பாடு கிரியே பண்பாடு.

அழகான அருமையான பாடல், அழகும் சிரித்தது, ஆசையும் துடித்தது. டிஎம் சவுந்தரராஜன் குரலில் பாடலும் ஒலித்து சென்றது நம் இதய ராகம் நிகழ்ச்சியில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், விஜயரசுகுமார் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், மிக்க மகிழ்ச்சி, அருமை, சூப்பர் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், மனதைவருடும் கீதங்கள், மகிழ்ச்சி என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. மிக இனிமை இந்த பாடல், அருமை பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள், அழகு சிரிக்கின்றது உங்கள் மகேஷ், சூப்பர் சூப்பர், எப்பொழுது பெண் வேடத்தில் வந்தீர்கள், இதுவும் அழகாகத்தான் இருக்கின்றது, சூப்பர் சூப்பர் தம்பி, அருமை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, ரோஜா கூட்டம் இந்த படத்திலிருந்து அழகின் அழகே நீ யாரடி திப்பு குரலில் இதோ இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நேயர்களே, நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இதோ

நம் நிகழ்ச்சி நிறைவுப்பாடல அழகாக ஒழித்து சென்றது. அழகின் அழகே நீ யாரடி திப்பு குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், மகேஷ் தொகுப்பு பாடல் என்றால் என்ன பாடல் என்றும் கண்டுபிடித்து விடுவேன். அறிவுடைய மங்கை பாடல்களை கேட்கவே இல்லை என்று ஒரு பதிவு. பரவாயில்லை, மற்றொரு நாள் இதே பாடல் வரும் என்பதை அவரும் சரிவர இன்று கேட்கவில்லை வேலை காரணமாக. பாடல்களை தொகுத்து அனுப்பிய அறிவழகன் மங்கை அவர்களும். அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், பிள்ளையார்பாளையம் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த. தம்பி, என்றும் உன்னுடைய பாடலை கேட்கறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லை. போன் வந்தது தம்பி. கண்டிப்பாக தம்பி பாடல்கள் நல்லாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், அழகின் அழகே நீ யாரடி என்று அந்த பாடலுக்கு நெளிந்து மெலிந்து ஒல்லியான ஒரு பீப்பா இல்லை பாப்பாவை கண்முன் கொண்டு வந்து உள்ளார். சிறப்பாக நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. என் கைபேசியும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. என் கையால் பிடிக்கவில்லை அவர் ஆடும் நடனத்தில். சூப்பரான ஒரு பதிவு தம்பி. ரகுபதி தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், மனதை தொட்ட பாடல், உற்சாகமான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். கரூர் ரகுபதி அவர்கள், இதயத்தை பிடித்து பிடித்து அள்ளி அள்ளி கேட்ச் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் இதயத்தை பாடலை கேட்டு ரசித்து கொண்டு. சூப்பர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஒரு இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளார் கரூர் ரகுபதி தம்பி அவர்கள். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், வேற லெவல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், பிள்ளையார்பாளையத்தைச் சேர்ந்த. அப்போ நிகழ்ச்சியில் அனைத்தும் பாடல்களுமே அழகும் என்றும் ஆரம்பிக்கின்ற பாடல்தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆமாம் அண்ணா, என்ன அறிவழகன் குட்டி பாப்பா மனதில் வைத்து கொண்டு பாடலை தேர்வு செய்திருப்பார். நன்றி தம்பி, வாழ்த்துக்கள் என்றும். இதுதான் உண்மை. சூப்பர். அடுத்து நிகழ்ச்சியை வழங்கிய எங்கள் அன்பான சகோதரிக்கு வாழ்த்துக்கள் நன்றிகளுமா என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றிகள் அண்ணா, நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், ரகுபதியை அனுப்பிய அந்த ஒல்லி மெலிந்து போன ஒரு பீப்பாவை, அந்த பாட்டியை விட்டாச்சோ இந்த பாட்டியை பிடிச்சாச்சோ, அந்த பாட்டியிலும் இந்த பாட்டியை ஒல்லியான மெலிந்து போன ஒரு பீப்பாவை பிடித்திருக்கிறார் நம் ரகுபதி நாட்டாமை அவர்கள். சிறப்பு, சூப்பர். அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், அருமை, இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் என்றும், அழகாக ஒரு நடனத்துடன் ஆடிக்கொண்டு அருமை, சூப்பர் என்றும் கைத்தட்டி பாராட்டி உள்ளார்கள். நன்றி அண்ணா. அடுத்து விஜய ரசகுமார் அவர்கள், இந்த பாடல்தான் கேட்டதே இல்லை, பாடல் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். இப்பொழுது ஒழித்த பாடலுக்கு, ரோஜா கூட்டம் படத்தில் அழகின் அழகே நீ யாரடி அந்த பாடலுக்கு நன்றி. அடுத்து பரசுராமன் தனலட்சுமி அவர்கள், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி, சிறப்பான பாடல், அருமை, கை கொடுத்து பாராட்டியும், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து அழகு வரிசையில் பாடல்கள், அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், நிகழ்ச்சி சிறப்பு, மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களுடைய தொகுப்பில் அழகு என்ற சொற்களில் அமைந்த ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், நிலைய குணர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: இனிய மாலை வணக்கம் அம்மா, குருவது மயிலாடுதுறை மாவட்ட தமிழர் குழந்தை குணசேகர். நலமா இருக்கீங்களா?
0: மாலை வணக்கம் சார், நலமா இருக்கும் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் என்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீ என்றோ, பின்மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஓடி, பிறகு முன்னே அணைத்தல் பாவம் அல்லவா. கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் என்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீயே என்றோம். வேதனைகள் தீரவதுண்டோ, நீ காத வழி சென்றாலும் மாறுவதுண்டோ? காதல் நெஞ்சின் வேதனைகள் தீரவதுண்டோ, நீ காத வழி சென்றாலும் மாறுவதுண்டோ? ஆடி முதல் பாடம் சொன்ன காதலன் என்றோ, ஆதி முதல் பாடம் சொன்ன காதலன் என்றோ, என்னை ஆட வைத்து பார்த்திருந்த நாயகன் என்றோ. கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் என்றோ, இன்ப காதலிசை பாடியது நீ என்றோ. அண்டி வரும் தெந்தலுக்கு மாற்றமில்லையே, ஆடி வெள்ளம் ஓடி வர மறப்பதில்லையே, அண்டி வரும் தெந்தலுக்கு மாற்றமில்லையே, ஆடி வெள்ளம் ஓடி வர மறப்பதில்லையே, திங்கள் வரும் பாதையிலும் மாற்றமில்லையே, திங்கள் வரும் பாதையிலும் மாற்றமில்லையே, காதல் மட்டும் மாறுவதுண்டோ? கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் என்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீ என்றோம். வீரோன்றி வளரும் என்று விதி விதித்தேன், இது விதி போல காதல் பயிர் காத்து வளர்த்தேன். வீரோன்றி வளரும் என்று விதி விதித்தேன், இது விழி போல காத்திரது நீர் விழித்தேன். பூமுடிக்கும் ஆசை கொண்டு தோலையடைந்தேன், பூமுடிக்கும் ஆசை கொண்டு தோலையடைந்தேன், அங்கு உயிர் வீழ்த்தி கண்டேன். கண்ணும் கண்ணும் பேசியது உன்பால் என்றோ, இந்த காதலிசை பாடியதும் நீயன்றோ.
0: ரொம்ப சிறப்பா அழகா பண்ணீங்க சார், அருமையா இருந்தது. சோகத்திலும் சுகமான பாடல நிகழ்ச்சி துவக்கத்தில் பாடிய உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சார். நன்றி, அழகா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல். நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செமனார் கோவிலிருந்து குணசேகரன் அவர்கள். அழகான ஒரு சோகத்திலும் சுகமான பாடல், ரொம்ப அழகான பாடலை அருமையாக பாடினார். சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக நிகழ்ச்சி துவக்க பாடல், சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், நான் சேலம் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கோம்.
2: ரொம்ப நல்லது மேம், மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கு இன்னைக்கு உங்க ஊர்ல கிளைமேட்?
0: ஏன் சார் டல்லா பேசுறீங்க? எங்க ஊர்ல எப்பவுமே காத்து தான்.
2: அப்படிதான் இருக்கு.
0: காத்து சூப்பரா அடிக்கும் சார் எங்க ஊர்ல, அது மாதிரிதான் அடிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கு.
2: அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். வேலூர் மாவட்டத்துல பயங்கரமா வெயில் தான் மேம் அடிக்குது.
0: அப்படியா?
2: இந்த போன் வேற பாருங்களேன் என்ன பண்ணுதுன்னு.
0: என்ன பண்ணுது?
2: வரி எடுக்கலாம் அப்படின்னா அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த அதை யோசிச்சுட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இது சரியாகுமா அப்படின்னு.
0: சரியா வரும் பாருங்க.
2: ஆமா, இவ்வளவு நேரம் நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சரி, ரொம்ப சந்தோஷம். எனவே இன்னைக்கு எனக்கு சரியா பாட்டு அப்படியே பாடுறேன் மேம், அது வந்த உடனே நான் பாடுறேன்.
0: என்ன என்னது?
2: சரி பாடுறேன்.
0: என்ன பாடுங்க? ஒண்ணு செய்யாது பாடுங்க.
2: பட்டு பட்டு பூசி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்ச நாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனோ கட்டி வைக்கும் ஏ மனச வாசவரோ மரமிகையோ தொட்டு தொட்டு நாம் பறிக்க துடிக்கு தந்த செந்தகம் செந்தகமே செந்தகமே தென்பொதிகை

में दिल तोड़ी गई।

சந்தனமே.

சந்தனமே தேடி வரும் ஏமனமே.

0: அழகா பாடினீங்க சார், அசத்தலா இருந்தது பாடல்.
1: எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம்,
0: ரொம்ப
1: ரொம்ப
0: அழகா
1: சூப்பரா
0: பாடுங்க சார்,
1: இருந்துச்சு.
0: உண்மையிலே சொல்றேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல்.
1: அப்படிங்களா?
0: ஆமா,
1: ஓ
0: உங்க
1: சூப்பர்,
0: குரல்ல தான் ஏதோ ஒரு சோகம் இழையோடுது.
1: பாட்டு
0: என்ன சார், என்ன
1: இந்த
0: சொன்னீங்க?
1: பாட்டு முதல்ல முதல்ல நான் பாடுறேன்.
0: ஆமா ஆமா ஆமா, பாடல் உங்களுக்கு வந்து அழகான மெலோடி வந்து உங்க குரலுக்கு செட் ஆகுது. ரொம்ப ஆமா, ரொம்ப சூப்பரா பாடுனீங்க இன்னைக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
1: இனிய உறவுகளும் சூப்பரா பாடிருக்காங்க. அனைவருக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொண்டு மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி மேம்.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். அழகான ஒரு மெலோடி சாங் எடுத்து செம்மையா சூப்பரா பாடினாரு, ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் அந்த மெலோடி ரொம்ப நல்லா வருது அவருக்கு, அழகா பாடினாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: அருமையா இருக்க மேடம்.
0: பாடுங்கள் மேம் உங்கள் பாடலை.
2: ஓகே.

தங்கம் அங்கும் நீலமான மங்கை, அங்கும் இங்கும் ஆனந்த கங்கை.

0: அருமை. ஒன்றென பாடும் செமமம் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க.
1: ரொம்ப நன்றி மச்சகுதிரி.
0: அருமையா. நீங்க வந்து சிங்கரா அப்படியே மேம்?
1: சிங்கர்லாம் கிடையாது மேடம், நீங்களே சான்ஸ் கொடுக்கறதுனால சிங்கரா இருக்கும். அவ்வளவுதான் அந்த நிமிஷம்.
0: சரி, உங்க ஹஸ்பண்ட் பாட போறாரா? உங்க ஹஸ்பண்ட் பாட போறாரா? ஓகே, நீங்க ரொம்ப அழகா பண்ணீங்க. அருமையா இருந்துச்சு பாடல், ரொம்ப அருமையா இருந்துச்சு, சூப்பரா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடுங்க பாடுங்க, அதுக்கு தான் நான் உங்களை உங்களை கூப்பிட்டேன். வாருங்கள். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். ரொம்ப அழகா பாடுங்க சார். நீங்க பாடுங்க சார், உங்கள் பாடலை கேட்கலாம்.
3: இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம்.

கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையேனும் பூங்காற்று அங்கம் முழுதும்.

சுகம் சுகம் மதிகை சுகம்.

0: தேங்க்யூ மேடம்.
1: ரொம்ப அழகா பண்ணீங்க சார். எப்படி சார் இப்படி, ரொம்ப சூப்பரா இருந்தது.
0: தேங்க்ஸ் தேங்க்ஸ் மேடம்.
1: உங்க வைஃபும் உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு மறந்ததை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன சார்?
0: கரெக்ட் கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: இது கேட்டுச்சு இல்ல இங்க.
0: ஆமா ஆமா,
1: சூப்பரா இருந்தது. ரெண்டு பேரும் எங்க சபரியில வந்து பாடினதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்க பாட்டை கேட்கறதுக்கு ரொம்ப அழகா பண்ணீங்க. அருமை அருமை. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சார், போத் ஆஃப் யூ. தேங்க்யூ தேங்க்யூ
2: தேங்க்யூ
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தங்கள் இரு சொந்தங்கள், சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள் இருவரும் பாட்டு பாடி கலக்கிட்டாங்க போங்க. ரொம்ப அசத்தலாக அருமையாக அழகாக பாடினாங்க. ரெண்டு பாட்டும் அவ்வளோ அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம், வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து பத்மா பேசுறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிலையத்துல?
1: ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
3: செமையா இருக்கும்.
1: அப்படியா?
3: உங்களோட புண்ணியத்துல
1: எங்களோட புண்ணியத்துலயா?
3: ஆமா, நீங்க பாட்டு பாட வைக்கிறீங்களே எல்லாரையும், அதனால அந்த சந்தோஷத்துல சூப்பரா
1: கலக்க போறீங்க சொல்லுங்க.
3: ஹலோ ஹலோ மேம், லைன்ல இருக்கீங்களா
1: மேம்? பாடுங்க மேம், பாடுங்க.
3: ஓகே ஓகே ஓகே.

0: புது புது சுகம் தொட தொட வரும், புது புது சுகம் தொட தொட வரும். தேங்க்யூ மேடம்.
1: மேம் இது என்ன படம்? ஒரு அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒரே மாதிரி வாய்ஸ் இருக்கும். கரெக்ட். மைனி நாத்தனாவுக்குமா அப்படி இருக்கும்? ரெண்டு பேருக்கும் ஒரே வாய்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையா இருந்துச்சு.
0: மிக்க மிக்க நன்றி. சபரி வாழ.
1: தேங்க்யூ. நாங்க தான் தேங்க்யூ. உங்களுக்கு நன்றி நாங்க தான் சொல்லணும். சூப்பரா இருந்தது. நன்றி. வாழ்த்துக்கள் மேம்.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா அவர்களும் காயத்ரி அவர்களும் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அழகான பாடல் எங்கே தான் இப்படி செலக்ட் பண்ணாங்களோ? எங்கேயோ அரிதான பாடல் இது, கேட்கவே முடியாது. அவ்வளோ அழகான பாடல், அருமையாக பாடிட்டு போனாங்க அவங்க ரெண்டு பேருக்கும். நன்றி. வாழ்த்துக்கள் அவங்க இரண்டு பேருக்கும். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம். கோவையிலிருந்து புவனேஸ்வரி. புவனேஸ்வரி,
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
1: ஓகே மேம், உங்கள் பாடலை.
2: ஓகே.

பாடட்டும் கண்ணா, கல்யாண கோவிலில் தெய்வீக கலசம், சந்தனம் பன்னீரில் அருவி தரையில் நடக்கும்

0: பிளாட்டுன்னு எடுத்தாலே பட்டையை கிளப்பிடுறீங்க உங்க ஃபேமிலியில எல்லாரும். உங்க தங்கச்சியும் உங்க அண்ணியும் என்ன கலக்கு கலக்குனாங்கன்னு பாத்தீங்களா, நீங்க அதுக்கு மேல கலக்கிட்டீங்க மேம். சூப்பர்பான அன்னைக்கு பா சாங் செலக்ஷனும் இருக்கு, ரொம்ப அழகா செலக்ட் பண்றீங்க, அழகா பாடிடுறீங்க, அருமையா இருந்துச்சு மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
1: ஓகே மேடம், நன்றி மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அவர்கள். அழகான அவங்க குரலில் அருமையான ஒரு பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், மனோகரன் பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நல்லா இருக்கோம் சார். பாடுங்கள் சார் உங்கள் பாடலை.
2: தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது, தேவியின் திருமுகம் தரிசனம்.

தரிசனம் தந்தது. காற்றில் ஆடிடும் கொதி போல் என் கையில் ஆடனிவாசமான் கையினில்லாதனும் என்றார் ஒன்றை கழுத்து போடலும் அதனால் தரும் திருநாள் வரும் வரட்டும் அந்த நாள் வந்தால் தருவே என்னால் தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது. கூடல் நடுங்குது குளிரு நான் போர்வை ஆகலாமா

사리 무라라사리 마나문 날라가나문 만달 마름에

0: தரிசனம் தரிசனம் தந்ததின்.
1: உங்களை மாதிரி குரல்ல தான் சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க முடியுது. இந்த பாடல்கள்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு தெரியுமா? அழகா பண்ணீங்க, அருமையா இருந்தது. அரிதான பாடலை வழங்கின உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: சிறப்பா பாடுனீங்க, ரொம்ப அழகா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணத்திலிருந்து எஸ் மனோகர் அவர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து வெள்ளிக்கிழமை விரதம் இந்த படம் அவ்வளோ சிறப்பாக பண்ணார். இவ்வளோ அந்த ஹம்மிங்லாம் கொடுத்து செம்மையாக பண்ணார். நடுவில் ஒரு கொஞ்சம் ஸ்பீச், கொஞ்சம் ஒரு வார்த்தை வரும், அதெல்லாம் போட்டு நல்லா பண்ணார். அழகாக பண்ண அவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம.
1: வணக்கம்,
2: சோழீசிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் சூப்பராக இருக்கோம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடிய பாடல் தான் இல்ல, எஸ்பிபி பாடல். நாளைக்கு பிறந்த நாள்ங்கிறதுக்காக இன்னைக்கு பாடுறேன்.
1: பாடு.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூங்கும் காலம், நாளை கீதமே எங்கும் உலாவுமே, நாளை கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், போகும் பாதி தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற நாகநதியில் நீந்தவா. போகும் பாதி தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற நாகநதியில் நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமனமேயோ. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூங்கும் காலம், உள்ளம் என்னும் ஊரிலே, பாடல் என்னும் தேரிலே, நாளும் கனவுகள் ராஜபவனில் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே, பாடல் என்னும் தேரிலே, நாளும் கனவுகள் ராஜபவனில் போகின்றதே. எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே, கேளாய் பூமனமே. ஓ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் பூங்கும் காலம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூங்கார்.
1: சிறப்பா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க.
2: அந்த
1: பாட்டு நிறைய தடவை பாடியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா பண்ணீங்க,
2: ரொம்ப பிடிச்ச பாடு.
1: அருமையான
2: பார்க்காமலே பாடலாம், அது தன்னாலே அது பாட்டு வரும், நல்லா இருக்கும். அந்த பாட்டு
1: நல்லா பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அழகாக பாடினாங்க. ரொம்ப நல்ல பாடல் வேற, அருமையாக பாடின அவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம், கோவையிலிருந்து ராதேஸ்வரி.
1: ஏதோ ஒரு குழந்தை பேசுது. வாங்க ராதேஸ்வரி பாப்பா, நல்லா இருக்கீங்களா? உங்களை சிரிக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், உங்க சிரிப்பை கேட்கறதுக்கு தான். அழகா பாடுங்க, பாடுங்க பாக்கலாம்.

0: வாவ் வாவ் வாவ், எவ்வளோ அழகாக பண்ணீங்க! அந்த ஃபினிஷிங் என்ன சூப்பராக பண்ணீங்க தெரியுமா! ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி தாங்க இவ்வளோ அழகாக பாடுறீங்களோ தெரியல. அருமையாக இருந்தது, குரலும் அருமை, பாடல் பாடினதும் ரொம்ப சூப்பர்பு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் ரொம்ப அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக, இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது அவங்க குரல், அருமையாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா காயத்ரி மேம்?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்க பாடல். நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே ஓகே. பாடுங்கள்.

நடந்தாய், கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான், கண்ணின் மணி சீதை தானம் தொடர்ந்தாள், மெல்ல நடந்தாள்.

மனசின் மணி சீதை தானும் தொடர்ந்தாள் மெல்ல நடந்தாள் மங்கையவ சீதை முள்ளில் அடந்தாள் மன்னனவன் கண்ணில் கங்கை வழிந்தாள் உள்ளம் நெகிழ்ந்தாள் மன்னனவன் கண்ணில் கங்கை வழிந்தாள்

0: மெல்ல நடந்தாள். ஆஹா தேங்க்யூ தேங்க்யூ
1: எப்படிதான்
0: மேடம்.
1: எப்படிதான் உங்களுக்கு சொல்றதுனே தெரியல மேம். இப்படியா மேம் பாடுறது?
0: ஏதோ
1: என்ன
0: புண்ணியத்துல
1: சொல்றதுன்னே
0: பாடணும்னு எங்களுக்கு
1: இல்ல,
0: மேலும்
1: என்ன
0: மேலும் பாடணும்னு
1: சொல்றதுன்னே
0: ஆசை வருது.
1: புரியல எங்களுக்கு. அப்படி பாடுறீங்க நீங்க,
0: தேங்க்யூ
1: ரொம்ப
0: தேங்க்யூ
1: அழகா பாடுனீங்க காயத்ரி
0: தேங்க்யூ
1: மேம்.
0: தேங்க்யூ
1: சூப்பர்தான் இருந்தது.
0: தேங்க்யூ
1: உங்க குரல் அப்படி கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம எவ்வளவு அழகா பாடுறீங்க தெரியுமா? அருமையா
0: தேங்க்யூ
1: இருந்தது.
0: தேங்க்யூ
1: அரிதான பாடல் இந்த மாதிரி பாடல்லாம் உங்க குரல்ல தான் கேட்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் காலத்தால அழிஞ்சுக்கிட்டு வருதுங்க தெரியுமா? இப்போ நீங்க தான் ரினியூ
0: கண்டிப்பா.
1: பண்றீங்க.
0: தேங்க்யூ தேங்க்யூ
1: சூப்பர் மேம் சூப்பர். நன்றி,
0: ஓகே
1: வாழ்த்துக்கள்
0: ஓகே.
1: மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம். எவ்வளோ அழகான பாடலை எவ்வளோ சிறப்பாக அருமையாக செம்மையாக பாடினாங்க. அந்த ஹம்மிங் கூட கொஞ்சம் கூட விடலை எதையுமே, அவ்வளோ அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம
2: ஹரிஷ்.
1: வணக்கம் வணக்கம். காலையில் நிகழ்ச்சி அப்படி, எங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, அதனால் சரியாக கேட்க முடியல. ஆனால் கேட்ட வரைக்கும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக கலக்கிட்டீங்க, நல்லா இருந்தது.
2: இருந்தாலும் பரவாயில்ல, பதிவுலாம் போட்டிருந்தீங்க, கேள்விகளுக்கெல்லாம் பதில் சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க.
1: ஆமாம், அது அதனால எங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட்.
2: கேள்வி இல்லை, சுபி சாரை பற்றிய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
1: ம் ம்
2: இதனால நினைவு ஓட்டுறதுக்கு ஒரு சின்ன இதுதான்.
1: நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம், ரொம்ப சூப்பராக இருந்தது ராஜேஷ். உங்கள் பாடலை நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ராஜேஷ்.
2: ஓகே மேடம். ஒரு பாடலை பல ராகத்தில் உனை பார்த்து பாடினேன், ஒரு பாடலை பல ராகத்தில் உனை பார்த்து பாடினேன், பல ஜென்மங்கள் உனை தேடினேன் இன்று நேரில் காண்கிறேன். ஒரு பாடலை பல ராகத்தில் உனை பார்த்து பாடினேன், எந்த பாதையில் அந்த தேவதை குரலோசை கேட்கிறேன், உந்த ஞாபகம் வரும் போதெல்லாம் நான் மானில் பறக்கிறேன். விரிமோகனம் தரும் மந்திரம், விரிமோகனம் தரும் மந்திரம், அகமோக காவியம். ஒரு பாடலை பல ராகத்தில் உனை பார்த்து பாடினேன், மனமல்லிகை மனமோகினி உனை மறக்க முடியுமோ,

காண கூடுமோ ஒரு பாடலை பலராகத்தில் உனை பார்த்து பாடினே மழை காலங்கள் வரும் போதிலே உனை மேகமாக்குவேன் இளம் போதையின் அந்த ஜாடையில் நான் தெளிந்தலாக்குவேன் என் நெஞ்சமே ஒரு ஆலயம் என்ன

0: பாடலை பலராகத்தில் உனை பார்த்து பாடினேன், பல ஜென்மங்கள் உனை தேடினேன், இன்று நீரில் காண்கிறேன். ஒரு பாடலை பலராகத்தில் உனை பார்த்து பாடினேன். தேங்க்யூ மேடம்,
1: அழகான மெலோடி சாங், அழகா பண்ணீங்க ராஜேஷ்.
0: Thank you madam.
1: அருமையா இருந்துச்சு. குரல் உங்க குரலுக்கு ஏத்த சாங் செலக்சன் சூப்பர்.
0: மல்லிகை மோகினின்னு ஒரு படம், கதாநாயகனா படம் லாயசி சார் சூப்பரா படிச்சார் அந்த பாட்டு.
1: இந்த படம் மல்லிகை மோகினியா?
0: ஆமா, மல்லிகை மோகினின்னு ஒரு படம்.
1: அப்படியா, அந்த பாட்டு கேட்டிருக்கேன், அந்த படம் ஞாபகம் இல்ல.
0: நல்லா இருக்கும், கே இங்கிலீஷ் அவருடைய இசையில.
1: அப்படியா,
0: சிறந்த பாடல். அவர் இந்த பாட்டை பாடும்போது அப்படி கண்ணை மூடிட்டு
1: கேட்டோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள் அழகான ஒரு மெலோடி சாங்க, செம்மையா சூப்பபா ரொம்ப அழகா அப்பளோ அவ்வளோ அழகா பண்ணார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:50:51. இந்த நேரத்தில் எனது குரலில் ஒரு பாடல்.

தலையசைவே உடலோடு உயிர் வந்து இணைகின்ற தவம் இது, நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வு.

பிறவிமுழு தும் தொடரும் திரன திரன நன தக்கிட தக்கிட திமி திரன திரன நன தக்கிட தக்கிட திமி திரன திரன நன தக்கிட தக்கிட திமி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் திரன திரன திரன திரன திர திர திர திர திர திர திர திர நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே. நன்றி நன்றி.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கிலிசியம் பேசுறீங்க.
0: நல்லா இருக்கீங்களா மேம்? நீங்க? நான் நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கேன். போன வாரம் அதே போன் போட்டேன், எடுக்கல. சரி, அப்படியே விட்டுட்டேன்.
0: அப்படியா? நானே நடத்தல. சரி, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: நீங்கள் கேட்டதே இல்ல பாட்டு. அடியே மனம் நில்லா நிக்காதடி, கொடியே என்னை கண்டு நீ சொக்காதடி, தப்பாலம் போடாம கேப்பாற கேளாம கோப்பாடு போடாதடி, அடியே மனம் நில்லனா நிக்கடி, கொடியே என்னை கண்டு நீ சொக்காதடி, வெக்கம் என்னடி துக்கம் என்னடி, உத்தரவு சொன்ன பெண்ணும் தப்பு என்னடி, முத்த பெண்ணடி முத்து பெண்ணடி, மொட்டை விழுக்க என்ன வந்து கட்டி கொள்ளடி, வெக்கம் என்னடி துக்கம் என்னடி, உத்தரவு சொன்ன பெண்ணும் தப்பு என்னடி, முத்தம் என்னடி முத்து பெண்ணடி, மொட்டை விழுக்க என்ன வந்து

0: இங்க தாப்பாலாம் போடாம கேப்பாரு கேளாம கூப்பாடு போடாதடி அடியே மனம் நிலனா நிக்காதடி கை கையா கை கையா கை கையா கை கையா கட்டில் இருக்கு மெத்தே இருக்கு கட்டணகு கேட்ட பின்னம் சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு தட்டி நொறுக்கு தட்டுகிற மேலங்களை தட்டி முழங்கு கட்டில் இருக்கு மெத்தே இருக்கு கட்டலகு கேட்ட பின்னம் சொர்க்கம் இருக்கு கிட்ட இருக்கு தட்டி நொறுக்கு தட்டுகிற மேலங்களை தட்டி முழங்கு
1: தூங்காமல் நான் காணும் சொப்பனமே
0: உனக்காக என்னேனி அர்ப்பணமே சாஞ்சி கிடக்கிறேன் தோளத்தொட்டு அமர்த்திக்க கோ கிளை என்ன சொப்ப

கே பார்க்கலாம கூப்பாடு போடாதடி, அடியேய் மனம் இல்லைன்னா நிக்காதடி. இச்சை என்பது உச்சம் உள்ளது, இந்திரனை போல ஒரு மச்சம் உள்ளது, பக்கம் உள்ளது பொட்டு பெண்ணது, என்னிடமோ இன்பம் மட்டும் மிச்சம் உள்ளது. இது பாலாக தேனாக ஊறுவது, பக்கம் வந்து அனுப்பிக்கப்பா.

0: அருமை அருமை. சாப்பிட்டீங்களா மேம் நைட்டு
1: டின்னர்?
0: இனிமே தாங்கவா? எப்படி பிஸியா போதா எப்படி உங்களோட தையல்?
1: தையல்? ஐயோ ஏன் கேக்குறீங்க? அந்த ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் அதிகமா வந்திருக்குல்ல?
0: ஆமா ஆமா ஆமா.
1: சாப்பாடு ஆக்கல. ஆமா, அதனால இனிமேட்டே சாப்பிடணும்.
0: அழகா பண்ணீங்க மேம், உங்க குரல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா?
1: நல்லா படிக்கணும்னு நினைச்சீங்க, வெளியில என்னதுக்கு கஷ்டமர் நிக்கிறாங்க.
0: அப்படியா? ஓகே மேம், உங்க கஷ்டத்தை கூட பார்க்காம வந்து பாடுறீங்க பாருங்க. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. அழகான குரல் உங்களுக்கு, அருமையா பாண்டிங்க, சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து, அவங்க குரல் எவ்வளோ இனிமையாக இருக்குது தெரியுமா? விட்டு விட்டு பாடினாலும் அவங்க குரலில் அவ்வளோ அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:07. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.